0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5வது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சிறிய கீதம் பாடவுள்ளேன். அதன் பெயர் அண்ணல் உங்கள் அன்பை நாடி. அண்ணல் உங்கள்

வாங்கினேன், இறையிடம் வேண்டினேன், எண்ணி எண்ணி ஏங்கினேன், இறையிடம் வேண்டினேன், நபியே உமை காணும் நாளை நானும்

சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நீ எதை தீவிரமாக விரும்புகிறாயோ அதுவே உன் எதிர்காலத்தின் நிஜமாகும் என்பதே பிரபஞ்சத்தின் நியதி.

எதை தீவிரமாக விரும்புகிறாயோ அதுவே உன் எதிர்காலத்தின் நிஜமாகும் என்பதே பிரபஞ்சத்தின் நியதி. வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்தாச்சு நான் விஜயபிரியா. கோகுலாஷ்டமி ஆசிரியர் தினம்னு இந்த வாரம் கொண்டாட்டங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ரெஸ்ட் மோட்ல இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதிங்க. அடுத்தடுத்து நிறைய பண்டிகைகள்லாம் வர இருக்குது. செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, கிறிஸ்துமஸ், தீபாவளின்னு தொடர்ந்து ஒரே கொண்டாட்டம் தான். அப்புறம் என்ன, அடுத்து நியூ இயரும் வந்துடும், புது வருஷமும் பிறந்துடும். பட் இந்த வருஷம் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப சீக்கிரமாக தான் போகிற மாதிரியே இருக்குது. நாட்கள் முன்னேறிட்டே இருக்குப்பா, பட் நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றமும் இல்லையேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஏன் காதலையும் கேட்குது. சில பேர் இப்படி தான் புலம்பிக்கிட்டும் இருப்போம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 4 மாதத்தில் ஏதாவது நம்ம பண்ணினா கூட, நினச்சா கூட கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். மனசு வைக்கணும், ஃபஸ்ட்டு நினைக்கணும், அப்புறம் முயற்சி செய்யணும். ஒரு நாள்லேயே எல்லாமே மாறிடாது, ஆனால் ஒரு நாள் மாறும் அப்படின்ற நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கையே நம்மளுடைய பலம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு நோய்க்கு நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் சாப்பிட்டாலே குணமாயிடுதான்னு கிடையவே கிடையாது. 3 நாள் எடுத்துக்கிறோம், 10 நாள் எடுத்துக்கிறோம், 30 நாட்கள் எடுத்துக்கிறோம், 48 நாட்கள் கூட எடுத்துக்கிறோம். ஒரு நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கோம். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய இலக்கு சின்னதாக இருந்தால் கொஞ்ச நாளே நமக்கு வெற்றி கிடைக்கும். இலக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குமே தவிர கிடைக்காமலாம் போகவே போகாது. அதனால எப்படி நோய்க்கு ஏற்ற மாதிரி தினமும் மாத்திரைகளை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு வெற்றிக்கு தொடர்ந்து நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம்னு ஒரு மோட்டிவேஷனை மண்டைக்குள்ளாரையும் மனசுக்குள்ளாரையும் மார்னிங்கே எனர்ஜி பூஸ்டாக எடுத்துக்கோங்க. இந்த நாளை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக இந்த லீவ் டேஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 34°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆக இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. கடலோர தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா தமிழக பகுதிகள் வழியாக மன்னார் வளைகுடா வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 முதல் 11 தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை கிடையாது, வெயில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாதுகாப்பாக நம்ம இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அதற்கு முன்பாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. 2 பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள், இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டுங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
5: எனக்குலாம் அது வேணாம்டா.
4: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
5: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
0: நேரம் காலை 7:18 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அழைப்பது யாரும் நிகழ்ச்சி வர இருக்கு. என்ன தலைப்புல வர இருக்குன்னா, எங்காவது ஏமாந்த தருணம் மற்றும் அதை சுதாரிச்ச தருணம் எல்லாம் இருக்கா, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தினமும் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்போம். சில இடங்கள்ல ஓகே நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை அப்படியே நம்ம சுதாரிச்சு அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஏமாந்துருக்கீங்களா இல்லை தப்பிச்சிருக்கீங்களா? ஏமாற்றத்தில் இருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சிட்டோம்னா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து தப்பிச்ச அனுபவங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி 11 மணிக்கு பகிர்ந்து கொள்ளலாம். 9787-707.8 என்ற சோனா வானொலியின் நிலைய என்னிருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம வேலை வாய்ப்பு தகவல், இன்னும் பல தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். TNPSC ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வின் கீழ் TNPSC CTSC கால் நடை உதவி மருத்துவர், பூச்சியியல் வல்லுநர் உள்ளிட்ட 31 பதவிகளுக்கான 170 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இந்த பணிகளுக்கு BE, BTEC, BVSC, MBA உள்ளிட்ட பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 7 முதல் அக்டோபர் 6 வரைக்கும் நீங்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும். எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சோனா கல்லூரி வளாகத்தில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்று இருக்கு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் விற்பனையாளர்களுக்கு தேசிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நடந்து இருக்கும். முக்கியமாக அந்த ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க இல்லைங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இதெல்லாமே இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான சேவை நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, மக்களுக்காக ஆன்லைன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம், புக் பண்ணுறோம், அது நமக்கு வீட்டுக்கு வருது. இந்த மாதிரி விற்பனைகள்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில்கள் வந்துட்டு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நெசவு, அதை சார்ந்த தொழில்கள் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே வருது. இளம்பிள்ளை பட்டு புடவைகள், ஜவ்வரிசி, சிறுதானிய உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், இது எல்லாமே சேலத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாகவே நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு உற்பத்தி செஞ்சு அதை வந்துட்டு பிற மாநிலங்கள் தேசிய அளவில் விற்பனையும் செய்யப்படுது. நம்ம பொருட்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படின்னா என்ன பண்ணணும், எப்போவுமே ஒரு பொருளை நாம் உருவாக்கி விற்கிறோம் அப்படின்னா அது குவாலிட்டியாகவும் இருக்கணும், அது எந்த காசுக்கு நம்ம விற்கிறோமோ அந்த காசுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியாகவும் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. அளவு மற்றும் தரம் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் அந்த பொருள் வந்துட்டு வரவேற்பு கிடைக்கும், நல்ல வருமானமும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் டெலிவரி எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் ரிட்டர்ன் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்துட்டு அதை வாங்கி திரும்ப திரும்ப அதை வாங்கி தான் பார்க்கணுமே தவிர இது நல்லா இல்லை, இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான். இதனால் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்னவாகும், லாஸ் ஆகி அந்த கம்பெனியை இழுத்து மூடக்கூடிய நிலைமை தான் வரும். அதனால் ஒரு பொருளை நீங்கள் தயாரித்து விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைக்காத மாதிரி மீண்டும் மீண்டும் மக்கள் வாங்குற மாதிரியான தரமான பொருட்களை நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி

இருக்கிறாங்க. அதனால ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாருமே நீங்க உருவாக்கி விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை தரமானதாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. இரண்டு பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
1: ஸ்டூடெண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
1: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: எஸ் மிஸ்.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் செதறது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: எஸ் மிஸ்.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: காலை 7:33. ஒருவர் வந்து கூச்சப்படாமல் உதவி கேட்கும் அளவுக்கு கனிவான மனிதனாக இருந்திடவே விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு அழகான வரிகளை படித்தாங்க. நம்ம கிட்ட யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கப்படாமல் கூச்சப்படாமல் ஒருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமானவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எந்த ஒரு முகசுளிப்பு, எந்த ஒரு மாதிரியான பயங்கரமான வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், தைரியமாக கூச்சப்படாமல் போய் நம்ம உதவிகள் எல்லாம் கேட்கும். அந்த மாதிரியான மனிதர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகளில் இப்போ புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அரிசி பருப்பு இதோடு சேர்த்து வெங்காயமும் விற்கக்கூடிய திட்டம் செப்டம்பர் 3 தொடங்கப்பட்டு இருக்கு. கிலோ பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செப்டம்பர் 17 காமராஜர் காலை உணவு விரிவாக்க திட்டமானது தமிழக முதல்வர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. இதுக்கு முன்னாடி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை வழங்கப்பட்ட அந்த காலை உணவானது செப்டம்பர் 17 முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமே வந்துட்டு உயர்த்தப்பட இருக்கு, அவங்களுக்குமே வழங்கப்பட இருக்கு. அதனால 1ஆம் வகுப்பிலிருந்து இனி 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டமானது இலவசமாகவே அந்த காலை உணவு வழங்கப்பட இருக்கிறது. ஒரு பசியின் காரணமாக படிப்பு வந்துட்டு நின்றுடவே கூடாது. எங்கே இந்த திட்டமானது தொடங்கப்பட இருக்குன்னு கேட்டிங்கன்னா விருதுநகரில் காமராஜர் அவர்கள் படித்த KVS பள்ளியிலேயே தொடங்கப்பட இருக்குங்க. அடுத்ததாக செப்டம்பர் 15 முதல் டிஜிட்டல் முறையில் ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், வாகன பதிவு சான்றுகளை எல்லாமே பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதளம் மூலமாகவே இதுக்காக நீங்கள் விண்ணப்பித்தும் கொள்ளலாம். நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இனிமே எல்லாமே ஆன்லைன்லயே வந்துருச்சுங்க. எதுக்குமே நம்ம ஆபீஸ்க்கு போகணும், அலுவலகத்துக்கு போகணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நமக்கு டைம் சேவிங்கும் ஆயிடும். அடுத்ததாக 52 கோவில்களில் இந்த மொபைல் ஃபோன் கொண்டு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டு இருக்கு இல்லைங்களா. அதில் நம்மளுடைய சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலும் அடங்கும். சேலம் பெரிய கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு போகும்பொழுது யாருமே கையில் செல்ஃபோன் எல்லாம் எடுத்துகிட்டு போகவே கூடாது. நீங்கள் பத்திரமா நீங்கள் உங்கள் வண்டியில் வச்சுட்டு போகலாம், உங்கள் கார்லேயே வச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லையா, எதுவுமே நாங்கள் இல்லைங்க, நாங்கள் பஸ்ஸில் தாங்க வந்தோம் அப்படின்றீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வைக்கிறதுக்காக அறைகள் எல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் சரியான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொண்டு செல்லலாம், கடவுளையும் தரிசனம் செய்யலாம். அடுத்ததாக தீபாவளி பார்த்தீங்கன்னா நவம்பர் 8 நாம் கொண்டாட போகிறோம். அதுக்கு இப்போ இருந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லாமலேயே சில வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கு. அதுதான் ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணுறதுங்க. நவம்பர் 5 நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு பிளான் போட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் 6 இன்னையிலிருந்து நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நவம்பர் 5 நீங்கள் ட்ரெயினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னையிலிருந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. நவம்பர் 6 நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறீங்க அப்படின்னா செப்டம்பர் 7 நாளையிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி நவம்பர் 7 தான் நான் போகணுன்னே விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செப்டம்பர் 8 விண்ணப்பித்து கொள்ளலாம். மறுபடியும் ரிட்டர்ன் நீங்கள் ஊருக்கு வரணும், வெளி அதாவது சொந்த ஊர்லேருந்து வேலைக்கெல்லாம் திரும்ப போகிறீங்க அப்படின்னா

நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலும் இருக்குங்க. அதனால் ட்ரெயினுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்து புக் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே நீங்கள் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தமிழில் தான் எந்த ஒரு கடைகளாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பெயர் பலகைகளை, தங்களுடைய கடைக்கான பெயர் பலகைகளை தமிழ்லேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த திட்டமானது வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ கடைகளுக்கு தமிழிலேயே பெயர் பலகை வைக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ளார அந்த பெயர் பலகைகளை மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதனால் உங்களுடைய கடைகளுக்கான பெயர்களை நீங்கள் ஆங்கிலத்தில் வச்சுருக்கீங்க, பிற மொழிகளில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்துட்டு 2ஆம் இடத்தை கொடுத்து விட்டு தமிழுக்கு முதலிடத்தை கொடுத்து நீங்கள் முதல்லையே நீங்கள் தமிழில் பெயர் பலகையை வைத்து கொள்ளுங்கள். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பாடல்களுக்கு பிறகு இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:47 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. புயல், வெள்ளப்பெருக்கு மற்றும் காட்டுத்தீ போன்ற பேரிடர்களை உடனுக்குடன் கண்காணித்து எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த செயற்கைக்கோளை ஏவி புதிய சாதனை படைத்திருக்கிறது நம்மளுடைய இஸ்ரோ. GSLV

F-17 ராக்கெட் மூலமாக EOS-05 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு இருக்குங்க. இதன் மூலமாக எப்பெல்லாம் புயல் வரும், வெள்ளப்பெருக்கு வரும், காட்டுத்தீலாம் ஏற்படுறதுக்கான அந்த சிக்னல்ஸ் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே தெரியும். இதனால் நம்ம சேஃபான இடத்துக்கும் போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்பி இருக்கு. ரொம்ப ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவில், எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு வெற்றியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்ததாக மூளைக்கு வேலை கொடுக்குற விளையாட்டுனா அதில் எதை சொல்லலாம்னா செஸ் விளையாட்டையும் சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு செஸ் விளையாட்டில் சாதிச்சும் இருக்காங்க. அந்த வரிசையில் ஒரு சின்ன குழந்தையும் இப்போது சாதிச்சு இருக்காங்க. யார் அந்த சின்ன குழந்தை அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். செஸ் தரவரிசையில் இளம் வீராங்கனை அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த எலெனா அப்படின்ற 4 வயது குழந்தை. 4 வயது குழந்தைங்க, நான்லாம் 4 வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பேன், என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன், ஹோம் வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இல்லைன்னா எல்கேஜி எது சேர்த்து விட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்திருப்பேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ அறிவாக அவங்க வந்துட்டு செஸ்ஸில் வந்துட்டு விளையாடி சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 20வது ஆசிய விளையாட்டு போட்டி ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் செப்டம்பர் 19 அக்டோபர் 4 வரைக்கும் நடைபெற இருக்கு. இதற்காக வீரர் வீராங்கனைகள் எல்லாமே கண்டெய்னர் வடிவ சிறிய அறைகளில் தங்கி பயிற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே வராங்க. நேற்று வந்துட்டு நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடணும். இந்த ஆசிரியர் தின விழாவில் நம்மளுடைய நாட்டு பிரதமர் அவர்கள் ஒரு அறிவுரை வழங்கி இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அது எப்படி வந்துட்டு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் தெரியலங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சில மாணவர்கள் குழந்தைகள் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி படிப்பை வந்துட்டு பாதியிலே விடுறாங்க, தவறான செயல்களில் ஈடுபடவும் செய்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது, நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், அவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இல்லைங்களா. இந்த சமுதாயம் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையை நோக்கி போகுதான்னு கேட்டால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு சொல்ல தோணுது. அதனால் மாணவர்களாக இருக்கட்டும், யார் வேணாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இந்த போதைப் பொருள் பழக்கத்தை வந்துட்டு கட்டாயமாக கைவிட்டுருங்க. அது உங்களை உடல் நலத்தை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, சுற்றி இருக்கவங்களுக்கும் அது வந்துட்டு பாதிப்பாக தான் இருக்குது. அதனால் அந்த போதைப் பொருள் பழக்கத்தை நீங்கள் கை விட்டுட்டு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நிறைய மாற்று வழிகள்லாம் இருக்குது. மருத்துவர்கள் ஆலோசனைகள் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி 88 பேருக்கு நல்லாசிரியர் விருதும் பார்த்திங்கன்னா நேற்று வழங்கப்பட்டு இருக்கு. அதில் ஆசிரியர்களுக்கு இன்னொரு அறிவுரை என்ன கூறப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களை இந்த மொபைல் ஃபோன் அடிக்ட் இருக்குது இல்லைங்களா, நிறைய சோஷியல் மீடியாக்களில் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபோன் மோகத்திலிருந்து மாணவர்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு அறிவுரையாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து நம்ம நானே கூட எடுத்துக்கோங்களே, ஒரு கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக பார்க்கலான்ட்டு போகிறோம், அதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி வேற ஒன்று வந்துடும், அப்புறம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அதில் அப்படியே கண்டினியூஸாக ஒரு 1.5 மணி நேரம் போயிடும். கடைசியாக பார்த்தா நம்ம பார்க்க போன விஷயத்தையும் பார்க்காம என்னத்தை பார்த்தோன்னு தெரியாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். இதனால் என்ன ஆகுது, நம்முடைய வெற்றி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குங்க, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறத நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு அவங்களுக்கு புரியும் வகையில் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இப்போது இருக்கும். நாம் பயனுள்ளவற்றிற்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு தேவையான அத்தியாவசியம் இல்லாததையெல்லாம் நம்ம பார்க்குறத தவிர்த்துட்டாலே போதும், இதையெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செல்ஃபோன்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறத தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் நாம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வரை காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: மணி 56 நிமிடம் ஆகிறது. நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அழைப்பதி 6 நிகழ்ச்சி வர இருக்கிறது. என்ன தலைப்புல வர இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்காவது ஏமாந்த தருணம் மற்றும் அதை சுதாரித்து கொண்ட தருணம் உண்டா, இன்றைக்கான தலைப்பு இதுதான். ஏன்னா இன்னைக்கு ஏதாவது இடத்துல நாம பாக்குறோம், ஏமாந்துக்கிட்டே இருக்கோங்க சில நேரங்கள்ல. இந்த ஏன் ஏமாறுறோம், எதுக்காக ஏமாறுறோம் அப்படின்றது வந்துட்டு நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் இல்லைங்களா. குறைஞ்ச உழைப்புல அதிக லாபம் கிடைக்குமா, குறுகிய காலத்தில் பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லும்போது நமக்கு என்ன வந்துடுது, ஆசை வந்துடுதே, பரவாயில்லப்பா 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா தர்றாங்களாம்ப்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணுறோம், ஆணு வாயை வந்துட்டு நான் அப்படியே முந்தி அடிச்சுட்டு போய் நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய பணத்தை இழந்துட்டு வந்துடுறோம். இது மட்டும் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள நாம ஏமாறுறோம். ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வேலையாக இருக்கலாம், ஆனால் ஆசை காட்டி அந்த இடத்துலையும் மூலதனமாக இருக்கிறது என்னமோ பணம் தான் இருக்கிறது. சரி, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில், அது ஆன்லைனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு லிங்க் உங்களுக்கு வந்து

இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம், இல்லைன்னா யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா நீயும் போய் போடேப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் பொதுமக்கள் யாராவது சொல்லி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி போய் விழுந்திருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், அந்த மாதிரியான ஏமாற்றங்கள்லாம் நமக்குள்ளார இருக்கும். அதை தாண்டி இன்னும் நிறைய ஏமாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த ஏமாந்த தருணம் எப்படி என்ன சொன்னாங்க, எப்படி போய் ஏமாந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணினீங்க, இல்லைங்க என்னை ஏமாத்த நினச்சாங்க, நான் உஷாராயிட்டேன்ல, நான் ஏமாறாளா, அப்படியே பேக் அடிச்சுட்டு வந்துட்டேன்ல, தப்பிச்சிட்டேன்டா சாமி, தலை தப்பிச்சதுடா அப்படின்ற மாதிரி தப்பிச்சிட்டேங்க அப்படின்ற மாதிரி ஆன விஷயங்கள்லாம் அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 11 மணிக்கு அழல்பதியாரோ நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்க. 9787707 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு எங்காவது ஏமாந்த தருணம் மற்றும் அதை சுதாரித்து கொண்ட தருணம் உண்டா, கால் பண்ணுங்க, பேசலாம் 11 மணிக்கு. இன்று காலை 8 மணிக்கு Top 10 மியூசிக் வர இருக்குது. நீங்கள் ஓட் பண்ண 10 பாடல்களில் நீங்கள் ஓட் பண்ண பாடல் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத கேட்டு மகிழலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் Top 10 மியூசிக் வர இருக்குது. காலை 9 மணிக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சி வர இருக்கிறது. காலை 10 மணிக்கு வானொலி நாடகம் விக்ரமாதித்தன் வேதாளத்தின் கதைகளை கேட்டு மகிழலாம். 11 மணிக்கு அழைப்பதியாரோ, 12 மணிக்கு ஊரை சுற்றி ஓர் உலா நிகழ்ச்சி வர இருக்குது. நம்ம சிலதில் ஒவ்வொரு ஊராக சுற்றி பார்த்து அந்த ஊருடைய பெருமை, அந்த ஊரில் மக்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த வசதிகளோடு இருக்காங்க, அந்த ஊருடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி வர இருக்கிறது. பகல் 12 மணிக்கு சோனா வானொலியுடைய தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையுமே கேளுங்க. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 9787707 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம், வாட்ஸ்அப்லையும் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிக மிக மிக தேவையாக இருக்கிறது. இப்போ இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் உங்களை காலை 11 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் விஜயப்ரியா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். என்னன்னா, உங்கள் மனதில் எப்பொழுதும் ஒரு தீப்பொறி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நன்மைக்கான லட்சியத்திற்கான தீப்பொறியாக மட்டுமே இருக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். 11 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் டென் மியூசிக்
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே, எல்லோருக்கும் அருமையான வணக்கம். இந்த வாரமும் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன் திவாகர். டாப் 10 மியூசிக்கில் நீங்கள் ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு காட்டுறதுக்காக சூப்பரான பாடலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. வழக்கம் போல் நீங்கள் ஓட் பண்ண பாடெல்லாம் கேட்டு கேட்டு போடுறப்ப நானும் ரசித்து அந்த பாட்டை வந்து இங்கே இப்படி இருக்கணும்னு வந்து நான் வச்சேன். அந்த வகையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்திலும் 9th இடத்திலும் என்ன பாட்டு அபிஷேக் புகழ் குரல் கொடுத்து அந்த பாடலுக்கு பின்னணி இசை ஆதித்யா ஸ்ரீராம் வடிவமைச்சு

0: சூப்பரான ஒரு அருமையான பாடலாக கொண்டு வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும். இந்த பாடல் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பொண்ணு அந்த பையனோட லைஃப்பில் இல்லாமல் போயிட்டால் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எழுதி சூப்பராக பாடியிருப்பார் அபிஷேக் பொங்கல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஷேக்ஸ்பியர் பண்ண தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையான பாடல், ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. இந்த பாடலை அவங்க ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதில் வர வரிகளும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு தத்துவ பாடல்னு கூட சொல்லலாம். இது ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங் மக்களே, நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஏன்னா அப்படி வரிகள் போட்டு தான் அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான பாட்டு இந்த பாட்டு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல இருக்குது. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகரனுடன் உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க மக்களே.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8.

0: 8.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: இரண்டு பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு முடிச்சிட்டீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக்கில் அடுத்த ரெண்டு பாட்டு, அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் கேட்க போகிறோம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல பறிப்போனது அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே சூப்பரான பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து மேட்டூர் வட்டம் மயம்புதூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் எஸ் கே சூர்யா, கலைவாணி அன்பரசன், எம் எஸ் மணி மற்றும் மக்கள் ஹிப் ஹாப் பிரதர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய பாட்டு, இருந்தாலும் சூப்பரான பாட்டு. ஒரு காதல் தோல்வி பாடலை அவ்வளோ எமோஷனலாக எழுதி சூப்பராக பாடியிருப்பாங்க இவங்க எல்லாருமே. நல்லா இருக்கும் இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ருத்ரா, பிரிட்டோ, ஜூடு மற்றும் பியூலி இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாட்டுனா உயிரே அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் கேட்குறப்பவே அப்படியே மனசில் மெய் மறந்து நீங்கள் போய் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ உருக்கமாக இருக்கும், சூப்பரான பாட்டு இது. அவர் ருத்ராவோட குரல் தான் இதில் வந்து தனித்துவமாகவே இருக்கும். ருத்ராவோட எல்லா பாடலுமே தனித்துவமாக தான் இருக்கும், ஆனால் இந்த பாடலில் அவர் பாடியிருக்க அந்த ஸ்டைலை கேட்குறப்ப நாமளும் அவர் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ மெலடியான ஒரு சூப்பரான பாட்டு இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டுமே உங்களுக்காக இப்போ ஆந்திவே மக்களே, இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டு வாங்க. இன்னும் நிறையா சூப்பரான பாட்டெலாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடலுக்கு அப்புறம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனோட நினைஞ்சிருக்கீங்க. 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். அதாவது இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி சிவமணியோட ஐலேசா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும் போது எனக்கு கிட்டத்தட்ட, நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த மக்களே, அப்போவே இந்த பாட்டுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன், சூப்பராக இருக்கும். அப்போ வந்து வீடியோ சாங்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டை கேட்குறத விட அந்த விஷுவலோட வீடியோவாக பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பாட்டுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் ஆனதுனால இந்த பாடலை எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். அதனால் எஃப்எம்ல எப்போ இந்த பாட்டு போட்டு கேட்டாலும் எனக்குள்ளேயே ஒரு புது எனர்ஜி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சூப்பரான பாட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக்கில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் உங்களோட பாடலும் நீங்கள் விருப்பப்படுற பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லைனா மெசேஜ் அனுப்பி நீங்கள் அந்த பாடலோட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்புனீங்கன்னா அந்த பாடலும் இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல அச்சுவோட காதல் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அச்சுவோட பல பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, லை லை லை, கை கை கை, அப்புறம் ரைடான், அந்த மாதிரி நிறைய பாட்டை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த காதல் அப்படிங்கிற பாடல் கம்மியாக தான் கேட்டிருப்பீங்க. இந்த பாடலில் அவ்வளோ சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, அந்த பாடலோட வரிகள், அச்சுவோட குரல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் இதை பாட்டு கேட்குறப்ப மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பரான பாட்டு இது அச்சுவோட காதல் அப்படிங்கிற பாடல். இது ஒரு துள்ளலான இசையில் இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு தாதகா பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. எந்த ஒரு புது பாடல் போட்டாலும் அதுக்கு முதல்ல ஓட் பண்ணுற ஆளாக எப்பயுமே நம்ம ருக்குமணி பாட்டி இருப்பாங்க. இந்த பாடல் கேட்குறப்பவே சூப்பராக இருக்குது. ஒரு துள்ளலான இசையில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அச்சுவோட இந்த காதல் அப்படிங்கிற பாடல் தான் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த 2 பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
0: Top 10 Music Number 6.

0: அடுத்து சம பீட்டோட சூப்பரான ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இன்னும் 4 பாட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 பாட்டில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே அப்படிங்கிற பாடல் தான் நம்பிட்டு. இந்த பாடலுக்கு மேட்டுப்பட்ட மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஒர்க் பண்ணதுக்கு. கௌதம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, அவர் எழுதுகிற வரிகள். அவர் எழுதுகிற வரிகள்லாம் நிறைய ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் வார்த்தைகள் போட்டதாக எழுதுவார். அப்படிப்பட்ட சூப்பரான அவரோட வரிகளில் உருவாகி இருக்கக்கூடிய பாடல் தான் கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே. இது வந்து ஒரு காதல் தோல்வி பாடல், அவ்வளோ சூப்பராக மெல்லடியாக இருக்கும். பின்னணி இசையும் வந்து நிறையா பீட்லாம் போட்டு அந்த அளவுக்கு இருக்காது, நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கான பின்னணி இசையோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சாமுல் தான், பிரவீன் கேஜி மற்றும் ரஜிதா இவங்க மூணு பேரும் பண்ண இந்த ஒரு படைப்பு தான் உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு வந்து ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. உன்னால் அன்பே அப்படிங்கிற இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல். இதில் சாமுல் தான் பின்னணி இசை பண்ணியிருப்பார். இந்த பாடலுக்கு வந்து பிரவீன் கேஜியும் ரஜிதாவும் குரல் கொடுத்துருப்பாங்க. குரல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு ஒரு உயிரை கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. நீங்களும் இந்த உன்னால் அன்பே பாட்டை ஒரு டைம் கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு இது. இதில் வர அந்த ஃபீமேல் வாய்ஸ் அதாவது ரஜிதாவோட குரல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பொதுவாக பெண்கள் குரல் தான் ஹை பிச்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடலில் அவங்க ரொம்ப பேஸில் பாடியிருப்பாங்க, ஒரு தனி ஃபீல் கொடுக்கும், தனித்துவமாக இருக்கும். இந்த பாடலில் கேட்டு பாருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

கேட்டுட்டு நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகு மற்றும் நரேஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க அழகான கிரிக்கி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அழகான கிரிக்கி இந்த பாடலுக்கு வந்து தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சூப்பரான பாட்டு மக்களே, கேட்குறப்பவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நரேஷ்குமார் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெலடி சாங்லாம் இருக்குல்ல அது பண்ணுறதுல நான் கிங்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாடல் இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் விருப்பப்படுற பாடலும் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வரணும், நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9787-70107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணி நீங்கள் ஓட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா பேர் ஊர் பேர் பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல எஸ்பை அஃபீஷியல் பண்ணியிருக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த விடுதலை அப்படிங்கிற பாடல் கிட்டத்தட்ட ஒரு லவ் ஃபீல்டு சாங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் இந்த பாட்டில் இருக்குது, கேட்டவுடனே ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இந்த பாட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். எஸ்பை அஃபீஷியலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்டைல் இருக்குது. அவரோட பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் ஸ்லாங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்லாங்கில் தான் இந்த பாட்டும் பாடியிருக்காரு. கேட்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த சாங் கொஞ்சம் மெலடி சாங் மாதிரி இருக்கும், ஆனால் இதுலேயும் பீட்லாம் வரும். ரொம்ப தாம் தூம்னு வராமல் கொஞ்சம் மினிமலான பீட் போட்டு சூப்பராக செஞ்சிருப்பார் இந்த பாடலை. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்க மக்களே, இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தது அப்படின்னா 9787-70107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். கருத்துக்கள் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

0: 7.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் 2 பாட்டு இருக்கு, அதை சொல்லி

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் நோட்டபுளாக நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் நம்ம ஜிபி இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரக்யா நயன், அதுக்கப்புறமா தித்தியன், இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு காமெடி கலந்த ஃபன் ஜோனரில் உருவாகியிருக்கு. ஸோ இந்த 4 Idiots படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்தோனி, அதுக்கப்புறமா மதுமிதா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அந்தோனி இருக்கார்ல, அவரே டைரக்ட் பண்ணி அவரே இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஜோனரில் உருவாகியிருக்கு. இந்த ஏன் என்னை ஏதோ செய்தாய் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படம் தான் பெத்லகம் ஃபேமிலி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை தமிழ்லையுமே டப் பண்ணி இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பெத்லகம் குடும்ப யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரில். இந்த படத்தில் நிவின் பாலி, மமிதா பைஜு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன டைமில். ஸோ இந்த படம் தமிழ்லையும் இப்போ டப் ஆகிட்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.

நம்ம நவீன் பால் என்னோட இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா செவன் ஸ்டார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் ஆண்டனி வர்கீஸ், அதுக்கப்புறமா பாலு வர்கீஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுட்பாலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த படங்கள் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதெல்லாம் தாண்டி ஓடிடிலையும் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போலாம் நம்ம தமிழ் சினிமாவில் இங்கிலீஷ் பாட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா வந்துருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இங்கிலீஷ் பாட்டு வந்த படம் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது 1972 நம்ம ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் கங்கா. இந்த படத்தை கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஹீரோயினா யார் நடிச்சிருப்பாங்க அந்த கவு பாய்ஸ்லாம் வரும்போது ஒரு இங்கிலீஷ் பாட்டு வந்து இந்த கங்கா படத்தில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். அப்பயே அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் போட்டு இந்த படத்தில் அந்த சாங்கை வந்து வச்சிருப்பார் நம்ம மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் அவர்கள். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டும் ஆயிருந்தது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது இந்த படத்துக்கான மியூசிக்கு, மேக்கிங்கு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து புதுசாக வந்திருந்தது. அதுக்கப்புறமா இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. தமிழில் ரிலீஸ் ஆன இன்னொரு கௌபாய் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வந்திருக்கும். செம்ம காமெடியாக இருந்தாலும் இந்த படத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதே நிறையவே வந்து இருக்குங்க. இப்போது ஹாலிவுட்லாம் வந்து அந்த படத்துக்குன்னே ஒரு லாங்குவேஜ் உருவாக்குவாங்க, ஃபிக்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாங்குவேஜை இந்த படத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. தமிழில் வந்த ஃபிக்ஷனல் லாங்குவேஜ் மூவி அப்படின்னா இந்த இரும்பு கோட்டை முருட்ட சிங்கம் படத்தை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அதெல்லாம் நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு புரியாத லாங்குவேஜ் பேசுவார், அதுக்கு டிரான்ஸ்லேட்டராக நம்ம சாம்ப் சார் இருப்பார்ல, அவர் வந்து டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுவார். ஸோ இந்த லாங்குவேஜை அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் பேசுகிற அந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் ரசித்து பார்த்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை டைம்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் படத்தை பாருங்கள், அவ்வளோ ஒட்டாக வந்துருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சீனில் ஒரு ஊருக்கே தலைவராக நம்ம ஜெய்சங்கர் சாரை வந்து காட்டுவாங்க. எதுக்காக அப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, தமிழில் வந்த முதல் கௌபாய் படம் அப்படின்னா நம்ம ஜெய்சங்கர் சாரோட கங்கா படத்தை வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிபியூட் தர மாதிரி இந்த படத்தில் ஒரு ஊருக்கு ஜெய்சங்கர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமே வந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ தமிழில் வந்த முதல் ஃபிக்ஷனல் லாங்குவேஜ் படமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதான் வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1986 விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் நம்ம உலக நாயகன் கமல் சாரோட நடிப்பில். ஸோ இந்த படம் தான் தமிழில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஷனல் லாங்குவேஜஸில் வந்த படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் சோமாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு நாட்டையே உருவாக்கி, சோமாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜை உருவாக்கி இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம் இந்த விக்ரம் படத்தை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அப்போ வந்து பயங்கர ஒரு ஆச்சரிய பொருளாக பார்க்கப்பட்டது. இந்த

காலத்தில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அப்பயும் வந்து காட்டியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் அப்படின்னா இந்த விக்ரம் படத்துக்கான சாங்ஸாக கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இந்த படத்தில் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ட்ராக் வந்து வரும், அதில் வந்து ரோபோ வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இசைஞானி இளையராஜா சார் வந்து எப்படி பூந்து விளையாடிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழ் சினிமாக்குள்ள நிறைய டெக்னாலஜிஸை புகுத்தின படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த விக்ரம் படத்தை. இப்போது அந்த அதாவது 1980 காலகட்டங்களில் அந்த டைட்டில் கார்டு அப்படின்றது வித்தியாசமாக வந்து இருக்காது, எல்லாமே ஒரே ஃபாண்டாக தான் வந்து இருக்கும். ஆனால் அந்த விக்ரம் படத்தில் டைட்டில் கார்டே வேறு லெவலில் வந்து இருக்குங்க. இது வந்து ஒரு சைஃபை ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக விக்ரம் படத்தோட டைட்டில் கார்டுமே வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ இந்த விக்ரம் படத்தையும் பாருங்கள், டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த ஸ்மார்ட்டான வாட்சு, கன்னு, மிசைலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த விக்ரம் படத்தில் ப்ளேஸ் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பேசணும். இப்போ மற்ற மொழிகளையும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, மலையாளத்தில், தெலுங்கில், அது மட்டும் இல்லாமல் ஓடிடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஸோ மறக்காமல் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏய் ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம விக்ரம் பிரபு அண்ணா இருக்கார்ல, அவரோட ரீசன்ட் படங்கள் எல்லாமே வந்து பேசு பொருளாக இருக்குது. அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிற கதைக்களம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்நிலையில் அவர் நடிக்கிற 26வது படத்துக்கான டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்க வேற லெவலில் சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நம்ம விக்ரம் பிரபு அண்ணாவோட இந்த சிட்டி ஆஃப் கோல்டு படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு கோல்டு ஸ்மக்லிங்கை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தை ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம விக்ரம் பிரபு அண்ணாவோட 26வது படமான சிட்டி ஆஃப் கோல்டு படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட ஒரு படத்தை நம்ம டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து இருக்கார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் அண்ணாவும் அரசன் படத்தில் பிஸி ஆகிட்டாரு. அதே மாதிரி நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து இருக்கார்ல, அவருமே நம்ம ரஜினி சாரை வச்சு தர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் பிஸி ஆகிட்டாரு. இப்போது நம்ம எஸ்டிஆர் அண்ணாவும் அஸ்வந்த் மாரிமுத்து இவங்க ரெண்டு பேரும் காம்போவில் உருவாகுது இல்லை, இந்த படத்துக்கான ஒரு குட்டியை பீட் கிடச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் அடுத்த வருஷம் அதாவது 2027 பிப்ரவரியில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டரும் சொல்லியிருக்காரு. இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தர்மன் படத்துலேருந்து ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு ஷெடியூலை முடிச்சிருந்தாங்க. இப்போது என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த தர்மன் படத்துக்கான செகண்ட் ஷெடியூல் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட அரசன் படம் இருக்குல்ல, இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ அதாவது ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒரு வீடியோவை தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம எஸ்டிஆர் அண்ணாவே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பொங்கலுக்குலாம் ரிலீஸ் ஆகலையா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து டேட் தள்ளி தான் ரிலீஸ் ஆக இருக்குது. ஆனால் உங்களோட வெயிட்டிங்க்கு வர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஜீவா அண்ணா நடிக்கிற படம் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம ஜீவா அண்ணா நடிக்கிற படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.

ஸோ இந்த அப்டேட்லாம் இந்த வாரம் வந்து கிடைச்சிருக்கு. நாம இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

சினிமா நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த படத்துல அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ தமிழ்ல நிறைய ஹிஸ்டாரிக்கல் சார்ந்த படங்கள், பீரியாடிக் பிலிம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்படி வந்த படங்கள் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிறைய படங்கள் சக்சஸ் ஆயிருக்கு, ஒரு சில படங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில 2025 தமிழ்ல பீரியாடிக் கிரைம் த்ரில்லர் ஜெனர்ல வந்த படம் தான் காந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நம்ம துல்கர் சல்மான், சமுத்திரகன்னி, ராணா, பாகியஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த காந்தா படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க, அந்த படம் பாதியிலேயே நின்றுருதுங்க. என்ன பிரச்சனையினால அப்படின்னா, ஹீரோக்கும் டேரக்டருக்கும் உள்ள ஒரு பிரச்சனையினால இந்த படம் பாதியிலே வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம்னால படம் நின்றுது அப்படின்னா, டேரக்டர் வந்து ஒரு பெரிய டேரக்டர், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ இருக்கிறாருல, அவருமே வந்து தொடர்ந்து 10 படங்கள் ஹிட் கொடுத்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறாரு, மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்திருக்கிறாரு. ஆனால் டேரக்டர் வந்து லாஸ்ட்டாக 2-3 படங்கள் சரியாக போகலை, அவர் வந்து ஒரு தோல்வி டேரக்டராக இருக்கிறாரு, மார்க்கெட் அந்தளவுக்கு இல்லாத ஒரு டேரக்டராக வந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த பெரிய ஹீரோ வச்சு படம் பண்றாரு. அந்த படத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து தொடர்ந்து ஹிட் கொடுக்கிறேன், என்னோட ரசிகர்கள் என்னை கடவுளுக்கு நிகராக வந்து பார்க்குறாங்க, அதனால் என்னோட ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டேரக்டர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இல்லை, இந்த படத்துக்கு நான் தான் டேரக்டர், நான் சொல்கிற மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டேரக்டர் இந்த படத்தில் ஒரு புது ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த ஹீரோயின் அவங்களோட நடிப்பை வந்து நடிக்கிறாங்க, அவங்களும் ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு சம்பவம் வந்து நடக்கும், அது என்ன, ஃபைனலாக என்ன ஆணுச்சு அப்படின்றது தான் இந்த காந்தா படத்துக்கான ஸ்டோரியாக வந்து இருக்கு. கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், துல்கர் சல்மான் அவர்கள் நடிப்பில் பின்னி படல் எடுத்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் வந்து இருக்கும். துல்கர் சல்மான், சமுத்திரகன்னி அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. நம்ம சமுத்திரகனி சார்லாம் நிஜமாலுமே வேறு லெவலில் நடிச்சிருப்பார். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கான கேமரா ஒர்க்ஸு, ஆர்ட் ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜோனர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, காந்தா படத்தை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ தமிழ்நாட்டில் என்னதான் நிறைய தியேட்டர்ஸ்லாம் இருந்தாலும் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக தியேட்டர்ஸில் போய் படம் பார்த்தாலும், ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. இதில் மணல் தரையில் உட்காந்து படம் பார்த்தவங்க, பெஞ்சில் உட்காந்து படம் பார்த்தவங்க, நாற்காலியில் உட்காந்து படம் பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்துருந்தது. மக்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ரொம்ப கலந்த ஒரு விஷயம் அப்படின்னா டூரிங் டாக்கீஸை கண்டிப்பாக வந்து சொல்லாங்க. ஸோ ஆசியாலே கடைசி டூரிங் டாக்கீஸும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டூரிங் டாக்கீஸ் எங்கே இருந்தது, அந்த டூரிங் டாக்கீஸ்க்கு என்னென்ன பெருமைகள்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது மதுரைன்னு சொன்னாலே நிறைய பழமையான விஷயங்கள்லாம் இருக்குது, தியேட்டர்ஸ்க்கும் முக்கியமான பங்குண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் லக்ஷ்மி டூரிங் டாக்கீஸ். இந்த டூரிங் டாக்கீஸ் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இந்த டூரிங் டாக்கீஸில் ஃபஸ்ட்டு 3 ஷோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா 2 ஷோவாக குறைச்சாங்க. ஈவினிங் அதுக்கப்புறமா நைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஷோ மட்டும் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. என்னதான் 2 ஷோ போட்டாலுமே மக்களோட வரவேற்பு அப்படின்றது இந்த டூரிங் டாக்கீஸ்க்கு ரொம்பவே அதிகமாக கிடைச்சிருந்ததுங்க. இந்த டூரிங் டாக்கீஸில் அதிகபட்ச டிக்கெட் ரேட்டே 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபான்னா வாங்கிட்டு படத்தை ஷோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா மணல் தரையில் உட்கார்ற சீட்டு கிடைக்கும், 10 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா பெஞ்சில் உட்கார்ற சீட்டு கிடைக்கும், அப்புறம் 15 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா சேரில் உட்கார்ற டிக்கெட் வந்து கிடைக்கும். இந்த டூரிங் டாக்கீஸில் ஸ்நாக்ஸுமே அதே மாதிரி தான், மேக்ஸிமம் எல்லா ரேட்டுமே 5 ரூபா தான். ரொம்ப காஸ்ட்லியான ஸ்நாக்ஸ்லாம் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாரும் வந்து படம் பார்த்து திருப்தியாக சாப்பிட்டு போனால் அதிகபட்ச ரேட்டே 100 ரூபா தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த டூரிங் டாக்கீஸ்க்கு யாரெல்லாம் படம் பார்க்க வருவாங்க அப்படின்னா அந்த ஏரியா மக்கள், அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ் நிறைய பேர், ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு போவாங்க. திருப்பரங்குன்றம்ல லக்ஷ்மி டாக்கீஸ், அதாவது லக்ஷ்மி டூரிங் டாக்கீஸ்னு சொன்னால் தெரியாத ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு டூரிங் டாக்கீஸாக இருந்திருக்கு. திருப்பரங்குன்றம் பேக் சைடில் இருக்கிறதுனால நிறைய பக்தர்கள்லாம் வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல கோவிலில், ஸோ அவங்களோட பொழுதுபோக்காகவும் இந்த டூரிங் டாக்கீஸ் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த முருகனுக்கு ஸ்பெஷலான டேஸ்லாம் வரும்ல, அப்பயுமே இந்த டூரிங் டாக்கீஸில் அதிக நபர்கள்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டூரிங் டாக்கீஸில் எந்த படம் தெரியுமா அதிக நாட்கள் ஓடிய படம்? நம்ம எம்ஜிஆர் சாரோட உரிமை குரல் படம் இருக்குல்ல, இந்த படம் அதிக நாட்கள் ஓடிய படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 நாளுக்கு மேலே ஓடின ஒரு படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெருமையான ஒரு டூரிங் டாக்கீஸ், ஏஷியாவிலே லாஸ்ட்டாக இருந்த ஒரு டூரிங் டாக்கீஸ் இப்போது நம்மக்கிட்ட வந்து இல்லை. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஒரு சில காரணங்களால் இந்த டூரிங் டாக்கீஸ் அப்படியே வந்து எடுத்துட்டாங்க. ஒரு டைம் பீரியடில் மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஈவினிங்கில் நைட்டில் பயங்கர ஃபீல் குட்டான படங்கள்லாம் பார்த்த ஒரு இடம் இப்போது இல்லை அப்படின்றது நினைக்கவே ஒரு மாதிரி சோகமாக தாங்க வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பற்றி நான் வாரம் வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபி சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: அது ஒரு கோடை காலங்க. தெனாலி நகரமே வறட்சியில தவிச்சிட்டு இருக்குது. அப்ப ஒரு சன்னியாசி ஊருக்குள்ளார வராரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்யோ பெய்யின்னு பெய்யுது.
2: சாமியார் வந்த நேரம் மழை பெஞ்சிருக்கு.
3: அது தற்செயலா நடந்தது. பனை மரத்துல காக்கா உட்கார்ந்ததும் பனம் பழம் விழுந்ததுக்காக காக்கா தான் பழத்தை விழ வச்சதுன்னு சொல்ல முடியுமா?
4: நல்லா சொன்னராமா. உன் அருவியும் துணிச்சலையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன்.
1: சன்னியாசி ராமனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காளி மந்திரத்தை உபதேசிக்கிறார்.
4: இன்றிரவு காளி கோயிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை 1008 முறை ஜெபி. காளி உன் முன் தோன்றுவாள், பயப்படாமல் வரம் கேள்.
1: அன்னைக்கு ராத்திரி ராமன் காளி கோயிலுக்கு போறாரு. அந்த மந்திரத்தை 1008 முறை ஜெபிச்சதும் காளி 1000 முகங்களோட அவன் முன்னாடி தோன்றினாங்க.
5: யாரடா என்னை அழைத்தது? என்னை பார்த்து ஏனடா சிரிக்கிறாய்?
1: ஆனா ராம பயப்படாம காளிய பார்த்து சிரிக்கிறார்.
3: தாயே, எனக்கு 2 கைகள் தான் இருக்கு. ஒரு மூக்கு சிந்துறதுக்கே நான் கஷ்டப்படுறேன். உனக்கு 1000 மூக்கு இருக்கு. ஜலதோஷம் பிடிச்சிட்டா 1000 மூக்க 2 கையில எப்படி சிந்துவேன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு.
5: என்னையே விகடம் செய்து விட்டாயே. இன்று முதல் நீ விகடகவி என்று அழைக்கப்படுவாய்.
3: விகடகவியா? அட, அருமையான பட்டம் தான்.
5: இதோ ஒரு கிண்ணத்தில் ஞானம், இன்னொரு கிண்ணத்தில் செல்வம். ஒன்றை மட்டும் தேர்ந்தெடு.
3: தாயே, ருசி பார்க்காம எப்படி ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுக்கிறது
1: அப்படின்னு சொல்லி 2 கிண்ணங்களையும் எடுத்துக்கிறார்.
3: எனக்கு அறிவும் வேண்டும், செல்வமும் வேண்டும். அறிவு மட்டும் இருந்தால் செல்வம் இருக்காது. செல்வம் மட்டும் இருந்தால் அதை சரியாக பயன்படுத்த அறிவு இருக்காது. அதனால் தான் 2 எடுத்துக்கிட்டேன்.
5: அடே விகடகவியே, உன் அறிவுக்கும் நகைச்சுவைக்கும் ஈடு இணையே இல்லை.
1: அன்னையிலிருந்து ராமன் விகடகவி தெனாலிராமன் அப்படின்னு உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு புகழ் பெறாரு. இதோட இந்த அத்தியாயம் நிறைவடையுது.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாம்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: விஜயநகர சாம்ராஜ்யம் கலை கல்வி அறிவு அப்படின்னு எல்லாத்திலையும் சிறந்து விளங்கிய காலம். மன்னர் கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில ஒரு நாள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோட தெனாலிராமன் விஜயநகரம் நோக்கி பயணம் பண்றார். காளியம்மனோட அருளால விகட கவியாக மாறி இருந்தாலும் அரசவைக்குள்ளார போறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சும் இருந்தது. முதல்ல ராஜகுரு தாத்தாச்சாரியவருடைய ஆதரவு வேணும். தன்னோட வீடு வாசல்களை வித்துட்டு பயணத்துக்கு பணம் ஏற்பாடு செஞ்ச தெனாலிராமன் தாய் மனைவி குழந்தையோட கால் நடையாவே விஜயநகரத்தை அடைந்தான்.
3: அம்மா, நீங்களும் குடும்பமும் இங்கேயே தங்கிக்கோங்க, நான் ராஜகுருவை பார்த்துட்டு வரேன்.
4: சரி ராமா, கவனமா போயிட்டு வா.
2: நேரா ராஜகுருவோட மாளிகைக்கு போறான். ஆனா அங்க ஏகப்பட்ட கூட்டம், கலைஞர்கள் அறிஞர்கள் அப்படின்னு எல்லாரும் ராஜகுருவை சந்திக்க காத்திருக்கிறாங்க.
5: எல்லாரும் வரிசையில் நிக்கணும், யாரும் உள்ள போக கூடாது.
3: இப்படி நின்னா இன்னைக்கு உள்ளே போக முடியாது போல இருக்கே.
6: ஏய், வலிய விடுங்க, வலிய விடுங்க, நான் ராஜகுரு தட்சாச்சாரியோட பரம சிஷியன்.
5: என்னது, பரம சிஷியனா?
6: ஆமாம், அவசரமான விஷயம், நான் குருவை உடனே பார்க்கணும்.
2: அவ்வளவுதான், காவலர்களை சமாளிச்சு தெனாலிராமன் உள்ளே போனான்.
3: ஆஹா, என்ன ஒரு மகான், கருணையின் கடலே, தியாகத்தின் திரு உருவமே, அறிவின் பொக்கிஷமே.
7: அப்படியா, சொல்லு நீ யார்?
3: குருவே, நான் உங்களுடைய சீடன். தாங்க

0: எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும்.
1: என்ன உதவி?
0: மன்னருடைய அரசவையில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தர வேண்டும். தாங்கள் மட்டும் சிபாரிசு செய்தால் உங்களுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்பிடுவேன்.
2: தெனாலிராமனுடைய பேச்சையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்த ராஜகுருவுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம் வருது.
3: இவன் அரசவைக்குள் வந்துவிட்டால் மன்னரின் மனசில் சீக்கிரமே இடம் பிடித்து விடுவான். அப்புறம் என்னுடைய செல்வாக்கு என்ன ஆகும்? யார் இவன்? இவனை எனக்கு தெரியவே தெரியாது.
0: குருதேவா,
2: ராஜகுரு என்ன பண்ணாருன்னா இவனை உடனே வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு. காவலர்களும் பிடிச்சி இழுத்து இவரை வெளியே தள்ளிட்டாங்க. அப்ப மெதுவா நானே நடந்து போறேன்னு தெனாலிராமன் சொல்றான்.
4: ஐயா வெளியே வாங்க.
0: அட மெதுவா, நானே நடந்து போறேன்.
2: அவமானத்துல தெனாலிராமனுடைய முகம் சிவக்குதுங்க. ஆனா அவன் மனம் மட்டும் உடையவே இல்ல.
0: ஆமாம், நான் முட்டாள்தான். மன்னரை நேரடியாக பார்க்காம நந்தியை போல் வலிமறித்து நிற்கிற ஒருத்தருடைய சிபாரிசை நம்பி வந்தேனே, நான் முட்டாள்தான். ஆனா இனிமே என்னை விட பெரிய முட்டாள்கள் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு காட்டுவேன். என்னை அவமானப்படுத்திய ராஜகுருவை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்.
2: அந்த நிமிடத்துல தெனாலிராமனுடைய மனதுல ஒரு சபதம் பிறக்குது. இனி யாருடைய சிபாரிசும் வேண்டாம். தன்னோட அறிவால தானே அரசவைக்குள்ளார நுழைவான். அதற்காக நேரா மன்னர் கிருஷ்ணதேவராயருடைய அரசவை நோக்கி நடந்தான் தெனாலிராமன். அங்க அவனுக்காக காத்திருந்ததுங்க அவன் வாழ்க்கைய மாற்ற போகும் அடுத்த சந்திப்பு.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் செதறது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
3: விஜயநகர அரசவினாலே அங்க எப்பயுமே ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கும் அப்படிதான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில அமர்ந்திருக்க அமைச்சர்கள் அறிஞர்கள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. அப்ப ராஜகுருவால அழைத்து வரப்பட்ட ஒரு தத்துவ ஞானி ரொம்ப சீரியஸா நின்னு பேசிட்டு இருக்கிறாரு.
4: மன்னர் பெருமானே, இந்த உலகத்துல நம்ம கண்ணால பாக்குறதோ நாக்கால சுவைக்கிறதோ அனுபவிக்கிறதோ இவை எல்லாமே உண்மைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பார்த்தா இவை எல்லாமே ஒரு மனப்பிரம தான்.
3: அரசவையில இருந்தவங்க எல்லாருமே அமைதியா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. தத்துவ ஞானியும் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பேச ஆரம்பிக்கிறாரு.
4: நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய எண்ணங்களால உருவாகுது. உண்மையில சொன்னா நம்ம எதையும் செய்யறதே கிடையாது.
3: அவ்வளவுதான். அங்க அமைதியா உட்கார்ந்து இருந்த தெனாலிராமன் மெதுவா எந்திரிக்கிறான்.
5: ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம்.
4: கேளுங்கள் தெனாலிராமா.
5: நீங்க சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கலாம். நாம பாக்குறது கேக்குறது எல்லாமே பிரம்மன் சொல்றீங்க இல்லையா?
4: ஆமாம், அதுதான் உண்மை.
5: நாம உண்மையிலேயே சாப்பிடுறதுக்கும் சாப்பிடுற மாதிரி நினைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையா?
4: ஆமாம், அதுவும் பிரம்மைதான்.
5: ஓ அப்படியா? ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப நம்ம சாப்பிடுறதும் பிரம்ம தானே?
3: தெனாலிராமன் சின்னதா சிரிக்கிறான். அவன் ஏதோ செய்ய போறான்னு புரிஞ்ச சில அரசமையினர் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க.
5: சரிங்க ஐயா, அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு.
4: வாய்ப்பா? எதற்கு?
5: இன்று நம் மன்னர் நமக்காக ஒரு அறுசுவை விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. நம்ம எல்லாரும் போய் நல்லா சாப்பிடுவோம். ஆனா இவரு மட்டும் சாப்பிட வேணாம்.
4: என்ன சொல்கிறீர்கள்
5: ஐயா? நீங்க எதுக்காக சாப்பிடணும்? நீங்க சொன்னபடி சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. நாங்க எல்லாம் போய் நல்லா சாப்பிடுறோம். நீங்க மட்டும் நான் சாதம் சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. கடைசியா வயிறு நிறைஞ்சிருக்கான்னு மட்டும் பாத்துக்கலாம்.
3: அவ்வளவுதான். தெனாலிராமனோட அந்த பதிலுக்கு தத்துவ ஞானியிடம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அரசவையில் இருந்த எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மட்டும் தெனாலிராமனை பார்த்து பெருமையா சிரிக்கிறாரு. அரசவையே கைத்தட்டலால அதிர்ந்தது. தெனாலிராமன் வழக்கமான அந்த குறும்பு சிரிப்போடு மன்னருக்கு தலை வணங்கினான். ராஜகுருவோ எதுவும் பேச முடியாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படிதான் ஒரு பெரிய தத்துவத்தையே ஒரு சின்ன கேள்வியால தெனாலிராமன் தலைகீழா மாத்திட்டான். அன்னையிலிருந்து விஜயநகர அரசவையோட அஸ்தான விகடகவியா தெனாலிராமனுடைய புகழ் இன்னும் உயர்ந்தது. பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுறது அறிவு கிடையாது. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டியதை சரியா சொல்றதுதான் உண்மையான அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர பேரரசு மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் பிரம்மாண்ட அரசவை. அரசவையில மந்திரிகளும் பிரதானிகளும் கூடியிருக்கிறாங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப
2: மாமன்னர் கிருஷ்ணதேவராயரே, என்னுடைய ஜால வித்தைகளை பார்த்து ரசிக்க தயாராகுங்கள்.
1: ஜால வித்தைக்காரன் அவனோட செப்பிடி வித்தைகளை ஒவ்வொன்னா செய்து
2: காட்டுறான். இந்த உலகத்திலேயே என்ன வித்தையில் வெல்லக்கூடியவன் யாருமே இல்லை. 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட ஜால வித்தைகளை உங்களால் மீண்டும் பார்க்க முடியாது.
1: ஜால வித்தைக்காரனோட பேச்சுல அகம்பாவம் அதிகமா இருக்குது. அந்த நேரத்துல,
3: ஓ அப்படியா,
2: யார் அது?
3: நான் தான் தெனாலிராமன். நீ இந்த உலகத்துல உன்னை வெல்ல யாருமே இல்லைன்னு சொன்னியே.
2: ஆமாம், அதில் என்ன உனக்கு சந்தேகம்?
3: நான் கண்ணை மூடிக்கொண்டு செய்யும் ஒரு காரியத்தை உன்னால் கண்ணை திறந்து கொண்டு செய்ய முடியாது.
2: என்ன, கண்ணை திறந்து கொண்டு செய்ய முடியாதா?
3: நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா 1000 பொற்காசுகள் உனக்கு தான். நான் இந்த போட்டியில ஜெயிச்சா 1000 பொற்காசுகள் நான் எடுத்துப்பேன்.
2: பார்த்து விடுவோமா? சிறுவனே, நீ கண்ணை மூடிக்கொண்டு செய்யும் காரியத்தை என்னால் கண்ணை திறந்து கொண்டு செய்ய முடியாதா? உன் சவாலை நான் ஏற்கிறேன்.
4: அப்படியானால் போட்டி தொடங்கட்டும்.
1: தெனாலிராமன் அமைதியா தரையில அமர்ந்தான். தன்னுடைய இரண்டு கண்களையும் இறுக்கமா மூடிக்கிட்டான். அவனோட இரண்டு கைகள்லயும் மணல அல்லனா. அடுத்த நொடி தெனாலிராமன் தன் கண்கள் மீது அந்த அள்ளி வச்சிருந்த மணல கொட்டிக்கிறாரு.
3: அடடா, நான் செஞ்சதை நல்லா பாத்தியா? இப்ப நான் செஞ்ச மாதிரியே நீ உன் கண்ணை திறந்து வச்சு உன் கண்ணு மேல மணல குட்டி காட்டு.
2: அது எப்படி முடியும்?
3: ஏன், நீ தான் உலகத்திலேயே பெரிய ஜால வித்தக்காரன் இல்லையா? கண்களை மூடிக்கொண்டு மணலை கொட்டுவது சுலபம், ஆனா கண்களை திறந்து வைத்து கண்களின் மீதே மணலை கொட்ட முடியுமா?
1: ஜால வித்தக்காரனால பதில் சொல்ல முடியல.
2: நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் தெனாலிராமா.
4: தெனாலிராமா, உன் அறிவிற்கு நிகரே இல்லை.
3: மன்னா, வித்தையை விட புத்தி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும்.
4: சொன்னபடி தெனாலிராமனுக்கே 1000 பொற்காசுகளும்.
3: மிக்க நன்றி மன்னா.
4: தெனாலிராமா.
3: மன்னா,
4: நாளையும் நீ நம் ராஜசபைக்கு வர வேண்டும்.
3: கண்டிப்பாக வருகிறேன் மன்னா.
1: அன்னைக்கு மீண்டும் ஒரு முறை தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனம் அகம்பாவம் கொண்ட ஜால வித்தைக்காரனை வென்றது. பலம் இருந்தா மட்டும் வெற்றி கிடையாது, புத்திசாலித்தனமா யோசித்தாதான் வெற்றி. பலம் இல்லாமலே வெற்றி பெறலாம். தெனாலிராமனோட இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தோட மீண்டும்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? வணக்கம் நேயர்களே. ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் போய் படுகுழியில் விழுந்துடுறோம். ஏன் மதிய சில நேரங்களில் கெட்டு விடுகிறதா? ஆசை, பணத்தின் மீதான ஆசை நமக்குள்ளார மாய வலைய விரிச்சிடுறது. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும்ன்றது சும்மாவா சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய லைஃப்பில் இவ்வளவு நாட்களில் எங்கேயாவது ஒரு நாள், எப்போவாவது ஒரு நாள், ஒரு முறையாவது நாம் ஏமாந்து இருப்போம். மொபைல் ஏதாவது மெசேஜ் வரும், இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கு 50,000 பரிசு தொகை விழுந்திருக்குங்க, அதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஒரு ஓடிபி மட்டும் வருங்க, அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குங்க, அதுக்கு ஒரு ஓடிபி மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டை அனுப்பி வச்சிடுறோன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்பி நீங்களும் அந்த ஓடிபியை, அந்த 4 இலக்கையின் 6 இலக்கையின் சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் நீங்கள் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் பண மோசடி நிறையவே நடந்திருக்கும். அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது, நேர்லேயே ஆஃப்லைன்லேயே நடக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே பேசுவாங்க, வள்ளி அள்ளி தருவங்க, உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே பணம் கொட்ட போகுதுங்க, அதுக்கு ஒரு 5,000 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுங்க அப்படிம்பாங்க. நீங்களும் ஆஹா ஓஹோனிக்கிட்டு என்ன பண்ணிவிடுவோம், நாம் அந்த 5,000 அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் வரும் வரும்னு பார்த்துட்டு இருந்தா வரவே வராது. இப்படி எங்கேயாவது நீங்கள் ஏமாந்த தருணம் இருக்கா? இல்லைங்க, நானும் ஏமாற மாட்டேன், நான் எப்படியாப்பட்ட ஆள், நான் தண்ணியிலேயே நெய் எடுக்கிற வெண்ணெய் எடுக்கக்கூடிய ஆள், அதனால நான் இந்த மாதிரியான மோசடிகள் எல்லாம் மாட்டவே மாட்டேன், யாராச்சும் சொன்னால் கூட வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன், நான் என் பணத்தை பாதுகாப்பாக தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரித்த அனுபவங்கள்லாம் இருக்கா சொல்ல வாங்க. 9787707 என்ற சோனா வானொலியின் நிலையை என்ன இருக்கு, உங்களுடைய அனுபவங்களை கேட்கறதுக்காக இங்கே நான் விஜயப்ரியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ முதலாவதாக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்டறையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, எங்கயாவது நீங்க பணத்தை இழந்த அனுபவம், பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எதுவா வேணாலும் இருக்கட்டும்.
1: பெரும்பாலும் ஏமாறக்கூடிய நபர்களா இருக்க மாட்டாங்க, அதுல நான் ஒத்தனா. அதனால சுதாரிச்ச தருணம் இருக்க, மற்றவங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க இப்படி வந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு நம்ம அட்வைஸும் போட்டுற குணமாச்சே.

0: ரொம்ப நன்றி. அண்ணா ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஏமாறலாம் மாட்டேன், நான் சுதாரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது
1: விழிப்புணர்வு தகவல்கள் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் பண்ணுவாங்க. ஈவன் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டோம் இருக்கிறாங்க. இவ்வளவு பண்ணா கூட அவ்வளவு பண்ணா கூட உங்களுக்கு கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்காது, நான் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு. அது எல்லாமுமே ரொம்ப ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமா இருக்கு. ஸோ நிறைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு இந்த ஆன்லைன் மோசடிகள் அண்ட் இஷ்யூஸ் வரதுனால அப்டுடேட் இருக்கிறதுனால நம்ம நாலு பேருக்கு எடுத்து சொல்றோம். எனவே மக்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க பயப்படவே பயப்படாதீங்க, நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும்ங்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா இணைப்பில் இணைந்து பேசினதுக்கு. அடுத்ததாக மற்றும் ஒரு நேயர் இணைய இருக்காங்க அவங்க, அதுக்குள்ள சரி ஓகே இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா சூப்பரவா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க?
0: இங்க அனைவரும் நலம். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுடைய லைஃப் ஜர்னில எங்கயாவது ஏமாந்துருக்கீங்களா?
2: ஏமாறவே கிடையாது, ஆனா சின்ன பிள்ளைகள் ஏமாந்துருக்கேன். இந்த தலைப்பு ஒரு சூப்பரான தலைப்பை கொடுத்துருக்கீங்க,
0: வாழ்த்துக்கிறோம். நன்றி.
2: சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த ஒரு சீட்டுக்கு சொல்றாருங்க, அதை வந்து 10 ரூபாய் வாங்கிக்குவாங்க, 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கிக்குவாங்க.
0: என்ன சீட்டு சொல்றீங்க?
2: ஒரு சீட்ல ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு.
0: ஓ, அந்த இது கேம் மாதிரி சொல்றீங்களா? திங்ஸ் வந்துட்டு விளையாட போகும்போதா? ஆ ஓகே ஓகே ஓகே. இந்த நம்ம வந்து நிறைய
2: பாத்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா
0: சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையில சின்ன குழந்தைங்களுக்கு ஆசை காட்டி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் விழும் விழும் சொல்லிட்டு அதுக்குள்ள இன்னொரு கேம் ஒரு பொம்மை விடும்.
2: ஒரு நாங்க இங்க ஒரு வருஷத்துல இருந்து பேசுறோம், உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு வேலை போட்டு குடுக்கறோம், நீங்க 5000 ரூபாய் அனுப்பி விடுங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சொல்லுங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க.
0: ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரிதான் பேங்க்ல இருந்து பேசினா கரெக்டா பேசணும்னு சொல்லிருக்கணும், பட் ஆனா அவங்க தயங்கும் பொழுதே நமக்கு வந்துட்டு ஓகே
2: இதோட பேசுறாங்க. எந்த பேங்கம்மா? அம்மா எந்த பேங்க்ல இருந்து நீங்க பேசுறீங்கம்மா?
0: ரொம்ப நன்றி அக்கா உங்களுடைய அனுபவங்களை நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டதுக்கு.
2: எல்லாம் விழிப்புணர்வோட இருப்பாங்க, ஏன்னா போனா மட்டும் நம்ம அனைத்து நிறைய விழிப்புணர்வுனே.
0: ஓகே, உங்களுடைய இணைப்பு வந்துட்டு கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் இல்லாம எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
0: நேரம் காலை 11:17 ஆகிறது. இன்னைக்கு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா நிறைய பணம் வந்துட்டு இழந்தவர்கள் பற்றிய செய்திகளை நம்ம வானொலியில், தொலைக்காட்சியில, நாளிதழ்களில் அக்கம் பக்கம் பேசி நாம கேட்குறோம். அட, நம்ம சோமு எங்கேயோ 5000 போட்டால் 10000 தராங்கன்னு சொல்கிறத நம்பி 5000 கோட்டை விட்டுட்டு வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா? கேட்குறதுக்கு அப்படியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வதந்திகளாக பரப்புறவங்களும் இருப்பாங்க. ஆனால் உண்மையாக ஏமாந்த செய்திகளை கேட்டு அதை அக்கம் பக்கத்துக்கிட்ட சொல்லி நாம் கேட்குறதுகளும் இருப்போம். கொஞ்சம் நல்லா யோசிங்களே, நம்ம கிட்ட யாராவது வந்து ஒரு 5 ரூபா கேட்டாலே ஏன் எதுக்குன்னு கேட்குறோம், எப்போ திருப்பி தருவேன்னு கேட்குறோம். சாதாரணமாக யாராவது நம்ம கிட்ட ஒரு யாசகம் கேட்டு வந்தால் கூட 1 ரூபாவை கொடுக்கறதுக்கு 1008 முறை நம்ம யோசிக்கிறோம், மேலையும் கீழையும் பார்க்குறோம், அப்புறம்தான் கொடுக்கவே செய்கிறோம். அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம் அவ்வளோ காசு தரோன்னு சொல்லும் பொழுது ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறோம்? அவங்களுக்கு மட்டும் காசு என்ன மரத்தில் இருந்தாங்க காய்க்குது? கிடையவே கிடையாது. சாதாரணமாக நம்ம எல்லாருமே வேலைக்கு போகும்போது ஒரு பேசிக் சேலரியாக ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு சொற்ப வருமானமே நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் தான். அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருந்து அள்ளி அள்ளி கொடுக்குறோம், நீங்கள் ஒரு 1000 ரூபாயை கொடுங்க, 500 ரூபாய் கொடுங்க, 10000 கொடுங்கன்னு சொன்னால் எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம அள்ளி கொடுக்குறோம்? இந்த காசுக்கு தானே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம், வேர்வை சிந்தி இருக்கிறோம். கடைசியில் அந்த காசை கோட்டை விட்டுட்டு நம்ம தலையிலையும் வாயிலையும் கையை வச்சு அழு அழுன்னு அழுதுகிட்டு நாம் இருக்கிறோம். தயவு செஞ்சு யாராவது உங்ககிட்ட சும்மா தரோம், காசுக்கு தரோம், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, உங்களுக்கு கிஃப்ட்டு விழுந்திருக்கு, உங்களுக்கு இவ்வளோ கிரெடிட் விழுந்திருக்கு, டெபிட் விழுந்திருக்கு, அப்படி இப்படின்னு எதையாவது கதை கட்டி உங்ககிட்ட காசு கேட்குறாங்க, ஓடிபியை சொல்லுங்கன்றாங்க, அந்த கார்டு நம்பர் சொல்லுங்கள், இந்த கார்டு நம்பர் சொல்லுங்கன்னு யாராவது கால் பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்படின்னா தயவு செய்து அதை நம்பாதீர்கள். இது எல்லாமே ஒரு ஏமாற்று பேர்வழி. லாஸ்ட்டாக ஒரு நேயர் வந்து சொல்லியிருந்தாங்க, பேங்க்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ வங்கியுமே உங்களுக்கு லோன் தரதா சொல்லி கால் பண்ணவே மாட்டாங்க. உங்களை அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபியை சொல்லுங்கன்னு சொல்லி யாருமே கால் பண்ணவே மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் செய்யக்கூடிய கால்கள்லாம் வருது அப்படின்னா அதை அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஏதோ தெரியாத நம்பர்லேருந்து வருதா, அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க, கட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை அட்டன் பண்ணி தேவையில்லாமல் நம்மளுடைய பணத்தை நாமளே இழந்துற வேண்டாம். இப்போ ஒரு நேயர் நம்ம கூட பேசுகிறதுக்காக இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜாலியா ஹாப்பியா இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க எங்கேயாவது ஏமாந்த தருணம் உண்டா, இல்ல அதுல இருந்து சுதாரிச்சு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா? சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க.
7: கண்டிப்பா, நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் லீவ்ல ராங் கால்ல இது வரைக்கும் ஏமாந்து கிடையாது.
0: ஓகே.
7: காரணம் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன்ல யூஸ் பண்ணதே கிடையாது. அது கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. மத்தபடி நான் ஏமாந்து பார்த்தா கொஞ்சம் ஃபன்னஸ்ட்னு சொல்லலாம். அதாவது சின்ன வயசுல அந்த மாதிரி ஏமாந்துட்டுதான் உண்டு.
0: சொல்லுங்களேன்.
7: வீட்டுல இருக்கிற ஏமாத்துற பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் டூர் போலாம்பாங்க. ஆமா, அந்த டைம் கூட்டு போனதுலாம் கூட்டு போக மாட்டாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்படிம்பாங்க, அந்த டைம் கூட்டு போக மாட்டாங்க. அப்புறம் எதனாச்சும் ஸ்நாக்ஸ் இல்ல எதனாச்சும் கேட்டா அந்த குறிப்பிட்ட டைம் வாங்கி தர மாட்டாங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு வரும். இந்த மாதிரி நான் பண்ணஸ்ட ஏமாந்துக்கிறேன்னே தவிர
0: பணத்தால ஏமாறலன்னு சொல்ல வரீங்க.
7: ஆமா, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் ஒரு கால் மோன ஒண்ணு வந்துச்சு. அதாவது இந்த மாதிரி நீங்க இந்த ரம்பர் அம்மனால யூஸ் பண்றீங்க, பம்பர் பிரைஸ் இருக்கு, நேரடியா வாங்கிட்டு போறீங்களாம்பாங்க. இல்லைங்க, எனக்கு நம்பர் இருக்கிறது பம்பர் பிரைஸ்
0: மத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி இணைப்புல நினைஞ்சு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி அண்ணா.
7: நன்றி, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல டாபிக் கொண்டாடுறீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. சின்ன வயசுல வந்துட்டு நாங்க நல்ல மார்க் எடு உனக்கு வந்துட்டு ஹீரோ பென் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் வந்துட்டு அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட டைம்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க, வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட டைம்ல வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அப்புறமேட்டு லேட்டா தான் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பம்பர் பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நம்பரே பம்பர் பிரைஸ் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இனியெல்லாம் இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் காலை 11:31 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஏமாந்த தருணம் உண்டா அல்லது அதை சுதாரித்து கொண்ட அனுபவம் எல்லாம் உண்டா அப்படின்ற தலைப்பில் தாங்க பேசிகிட்டே இருக்கும். ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஆசை தான் நம்ம ஏமாறுறதுக்குமே காரணமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசை அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் இல்லை, அதிகப்படியாகவே நம்மக்கிட்ட அதிகமாகவே ஆசை இருக்குது. ஒன்று கிடச்சதுன்னா அப்படியே இன்னும் ஒன்று கிடச்சா போதும், இன்னொன்று கிடச்சதுன்னா இன்னொன்று கிடச்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அப்படியே அப்படியே நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகிறோம். ஏதாவது ஒரு விளையாட்டு கேமில் போயிட்டு நம்ம ஏமாந்துட்டு வந்துடும். ஒரு ஆட்டம் விளையாண்டோம்னா உங்களுக்கு 10 ரூபா விழுதுப்பா, அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா 20 ரூபா விழுது, அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியாக நம்மக்கிட்ட இருந்தே ஒரு அமௌண்ட்டு என்ன ஆகிடும், போயிடும். ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் மூலமாகவும் அந்த பண இழப்புகள் அப்படின்றது ஏற்படுது. இன்னொன்று இந்த ஏமாற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வறுமையும் ஒரு பக்கம் காரணமாக தான் இருக்குது. ஏன்னா பணம் வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், சொற்ப வருமானம் தான் கிடைக்குது, அதை வச்சு நம்மளால் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. ஆனால் அந்த பண தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே நமக்கு இப்போது தேவை பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர்களை போயிட்டு நம்ம மயங்கி அதில் விழுந்து அவங்க கேட்குற தகவல்களை எல்லாத்தையும் நாம் கொடுத்து கடைசியாக நாம் வச்சுருந்த கொஞ்சம் நஞ்ச வருமானத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்துட்டு கடைசியில் அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறோம். இது நமக்கு தேவைதானா? அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கும் பொழுதே நம்மளால் பணத்தை வந்துட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைக்க முடியாது அப்படின்ற பொழுது யாரோ ஒருத்தவங்க தர அமௌண்ட் மட்டும் எப்படி நம்மக்கிட்ட அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது, அதை நம்மளால் நம்ப முடியுதா? ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு வந்துட்டு உண்மையான காசாக இருக்கும் பொழுது எங்கேயோ இருந்து எப்படி அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியும்? சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகும்பொழுது வெயிலில் நிற்கிறாங்க அப்படிங்கும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் சம்பாதிச்சு ஒரு 500-1000 நம்ம சம்பாதிக்கிறோம். ஈஸியாக எங்கேயோ இருந்து வந்து உங்களுக்கு இவ்வளோ தரம் அவ்வளோ தரங்கும் போது அப்படி அந்த பணம் அவங்களுக்கு மட்டும் எப்படி வருது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளாலே ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியலையோ அவங்க எப்படிப்பா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். அதனால் அறியாமல் ஒரு காரணமாக இருக்கிறது, ஆசை ஒரு காரணமாக இருக்கிறது, வறுமை ஒரு காரணமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பணத்துக்கு நாம் ஆசைப்பட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் இழக்கப்படுது அப்படின்றது தெரியும் பொழுது என்ன பண்ணணும்னாம விழிப்புணர்வாக இருக்கும். நாம் சம்பாதிக்கிற காசே நமக்கு போதும், எங்கிருந்தும் ஒரு இலவசமாக வரக்கூடிய ஒரு பணம் நமக்கு தேவையில்லை, எங்கிருந்தோ கோடான கோடிகள் உங்களுக்கு பரிசு தொகையாக விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு தொகை நமக்கு தேவையே இல்லை. நாம் வேர்வை செஞ்சு சிந்தி உழைச்ச அந்த காசே நமக்கு போதுமானது. அதனால மக்களே விழிப்புணர்வோட இருங்க, எங்கேயும் ஏமாறாதீங்க. எந்த ஒரு ஆவணங்கள் கேட்டும் உங்ககிட்ட வந்தாலும் அதையெல்லாம் இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, இருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் எடுத்து தரேன் அந்த நம்பரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு தகவலையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது எல்லாத்தையும் சேஃபாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஏமாந்துட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், ஒருவேளை நீ பணத்தை இழந்துட்டேங்க அடுத்து அதை எப்படி நான் பெறணும், அதை பத்தி எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் பாடல்களுக்கு பிறகு. இணைந்து இருங்கள், இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: நேரம் காலை 11:42 ஆச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்புனா, எங்கேயாவது ஏமாந்த தருணம் உண்டா, அதை சுதாரித்து கொண்ட தருணம் உண்டான்ற டாபிக்ல தான் பேசிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் வந்துட்டு பணத்தை இழந்திருக்கிறாங்க, ஏமாந்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய அறியாமை ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப ஒரு நேயர் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: விஜய்பிரியா, விஜய்பிரியா தான் பேசுறேன். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: விஜய்பிரியா அவர்களுக்கு நீங்க இது நண்பர்களுக்கு முன்னதான வணக்கத்தோட
0: முற்பகல் வணக்கத்தை நாம சொல்லிடலாம்.
1: திருப்பூர் மாவட்டம் மூணூர் ஆதவங்க.
0: சொல்லுங்க அண்ணா.
1: நிறைய பணத்தை ஏமாறுறானோ ஆன்லைன் லாட்டரி அதுங்கிறாங்கல்ல, பரும் பருன்னு போடுறாங்க. அப்படி ஆன்லைன் லாட்டரியில் அதுன்னு போட்டு இவன கடைசி அது வெயிட்டுத்தனமா மாறி பணம் இருக்கிறதும் போச்சுன்னா எல்லா பணமும் போயிடும். அஞ்சலை வாங்கி நானும் மனசு இலகி ஒரு அப்போ குறைவு தானே கஷ்டமா 100 ரூபாய் கொடுத்தேன். ஆனா செல்போன் நம்பரையும் கொடுக்கணும், கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு.

ரொம்ப நன்றி நன்றி. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அதாவது இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு அங்கே போகணும் இங்கே போகணும் வரும்பொழுது அங்கே இது அந்த ஃபைலை தவற விட்டுட்டேன், என் பேக்கை தவற விட்டுட்டேன், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 100 ரூபாய் கொடுங்க 200 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வேறு எதுக்கோ அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு வேறு ஏதோ செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க வந்து தவறெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு முகம் தெரியாத நபர்கள்லாம் நம்மக்கிட்ட வரும் பொழுது நாம் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை நம்மக்கிட்ட வந்துட்டு பணம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் சைபர் கிரைம் நம்பருக்கு கால் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க நமக்கு முடிந்த அளவுக்கு அந்த பணத்தை பெற்று தரதுக்கு உதவி புரிவாங்க. சைபர் கிரைமுக்கு நீங்கள் அந்த இணையதளத்தில் கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சைபர் கிரைம் .gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய குற்றங்களுக்கான புகார்களை நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி சைபர் கிரைம் என்னான்னா 1930 1930 அப்படின்ற சைபர் கிரைம் என்னக்கும் நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பணத்தை இழந்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புகார்கள் அளித்தீர்கள் என்றால் உங்களுக்கான அந்த பணமானது கூடிய விரைவில் பெற்றுத்தரத்துக்கு உதவிகள் அவங்க புரிவாங்க. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. இணைந்தே இருங்கள், இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சீனி சீனி சினிமா. சீனி சீனி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?

பதினோரு மணி 55 நிமிடம் ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்காவது ஏமாத தருணம் உண்டா, அதை சுதாரித்து கொண்ட தருணம் உண்டா, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய சொந்த அனுபவங்களை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி என்னுடைய விமானத்தை வந்துட்டு விட்டுட்டேன், என்னுடைய இதெல்லாம் விட்டுட்டேன், அதனால் வந்துட்டு எனக்கு அமௌண்ட்டு தாங்க, அந்த மாதிரியெல்லாம் காசு கேட்டாங்க, இந்த மாதிரியும் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்துட்டு அவங்களுடைய சொந்த அனுபவங்களை சொன்னாங்க. ஏமாற்றங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கொஞ்சம் நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் போதும் மக்களே. வறுமையோ ஆசையோ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடவே கூடாது. வறுமையாக இருக்குப்பா, அதனால் கொஞ்சம் பணம் வருது அப்படிங்கும் பொழுது நம்மளே யோசிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வச்சே நம்மளால் எதையுமே வந்துட்டு வாங்க முடியாத பொழுது எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தவங்க நமக்கு கொடுக்குறாங்க போது நம்ம கண்டிப்பாக யோசிக்கிறோம். உழைச்சி வர்ற ஒவ்வொரு ரூபாயும் நிம்மதியை தரும். எங்கேயோ இருந்து வரக்கூடிய எந்த ஒரு கோடியாக இருந்தாலும் அது நம்மளுடைய நிம்மதியவே பறிச்சிடும். அதனால் ஒரு பேங்க்லேருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான வங்கியுமே கால் பண்ண மாட்டாங்க. ஓடிபி வேணும், அது வேணும், இது வேணும்னு கால் பண்ண மாட்டாங்க. லோன் கொடுக்க போகிறோம், இந்த சலுகைகள் இருக்குது அப்படின்னு வேணால் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே தவிர, அதற்கு நீங்கள் முன்பணமாக வந்துட்டு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வங்கியுமே உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டாங்க. அதனால் யாராவது இந்த மாதிரி வங்கியிலேருந்து வந்திருக்கோம், கால் பண்ணுறோம், அமௌண்ட் கொடுங்க அப்படி இப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பாதீங்க, உஷாராக இருந்துக்கோங்க. தெரியாத நம்பர்லேருந்து வர கூடிய சந்தேகத்திற்குரிய அந்த லிங்க்லாம் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணாதீங்க, டச் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு வேலை வாங்கி தரோம், உங்களுக்கு வந்துட்டு வேலை கொடுக்க போகிறோம், உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ காசு தந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதையும் நம்பாதீங்க. ஒரு எந்த ஒரு நேர்மையான ஒரு அலுவலகமும் இந்த மாதிரி முன்பணத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு வேலையை கொடுப்பதில்லை. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே வரும். பணத்தை கொடுத்து எந்த ஒரு வேலையிலும் போய் ஜாயின் பண்ணாதீங்க. அது குறிப்பிட்ட காலத்துக்கு வேணால் உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த வேலையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக நேரிடும். அதனால் பணம் கொடுத்து எந்த ஒரு வேலையிலும் சேராதீங்க. அதே மாதிரி மொதல் சொன்ன மாதிரியே அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது நீங்கள் ஒரு வேலை இது எல்லாத்தையுமே தாண்டி நான் ரொம்ப உஷாராக இருப்பேங்க, அதையும் தாண்டி எப்படியோ நான் வந்துட்டு பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த பணத்தை வந்துட்டு ஏமாற்றத்துக்கான ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது நம்மளுடைய அறியாமை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வறுமை. அவங்க அதை தான் வந்துட்டு சைக்காலஜிக்கலாக அதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம மண்டையை கழுவி ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பணத்தை வந்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. நாம் அதை இழந்துட்டு வருத்தப்படுறோம். அதனால் சுதாரிப்பாக நாம் இருக்கணும், பாதுகாப்பாக நாம் இருக்கணும். 1930 அப்படின்ற சைபர் கிரைமுடைய எண்ணிற்கு நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா புகார்களை கொடுக்கலாம். cybercrime.gov.in அப்படின்ற வெப்சைட்லேயும் புகார்களை கொடுக்கலாம். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே பார்த்திங்கன்னா 2000 அதிகமான புகார்களுக்கான அழைப்புகள் வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்திருக்கிறதாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த பண மோசடி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு வாய் அந்த பணத்தை வந்து இழந்திருக்காங்க அப்படின்றது. அதனால நீங்க எல்லாருமே உஷாரா இருந்துக்கோங்க. சைபர் கிரைம் தடுப்பு நடவடிக்கை கோரிய வழக்குகளை தமிழகத்தில இருந்து மட்டுமே தினமும் 2000 அதிகமான புகார் அழைப்புகள் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாருமே சேஃபாக இருக்கிறது, ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு ராங் கால்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. லைட்டாக ஏமாற போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஓகே இது ஏதோ ஒரு சதி வேலையாக இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் அம்மா அப்பா இல்லாமல் சொந்தக்காரங்க யாராச்சும் இல்லாத போல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அழைப்பு வருது, ஒரு லிங்க் வருது அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் டச் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அருமையான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே வீட்டில் நல்லா படுத்து தூங்கணும் அப்படி இல்லையா? நம்ம சேலத்தில் ஏற்காடுக்கு அப்படின்னா தருமபுரி ஒகேன கழுகுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரணும்ப்பா அப்படி மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால போக முடியாகணும் போகலாம், அப்படி போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாம நம்மளுடைய சோனா எஃப்எம் டியூன் பண்ணி மதியம் 12 மணிலிருந்து 1 மணி ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை கண்டிப்பாக கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை சிறப்பு அம்சங்களை உங்ககிட்ட செய்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, போன வாரம் நம்ம வந்துட்டு மல்லமுப்பம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊரை பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க போயிருந்தோம். இந்த ஊர் பத்தி கேட்டோம்னாவே கண்டிப்பாக வந்துட்டு இது ஏதோ பழங்காலத்து ஊர் போலியே அப்படி மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். கண்டிப்பாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஊர் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் ஆயிருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பழமையான ஒரு ஊரா தாங்க இருந்திருக்குது. இந்த ஊர்ல வந்துட்டு என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, இந்த ஊர்ல மெயினா ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டை பத்தி சொல்லணும்னா, முத்துநாயக்கம்பட்டி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அங்க விளையாடுறதுக்காக வருவாங்க. அவ்வளவு பெரிய கிரவுண்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நிறைய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து முக்கியமான ஒரு கோயிலும் இருக்குது. அந்த கோயில் எப்படி இருக்கும், அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த கோயில் எப்ப தோன்றுச்சு, இந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி போகணும் அப்படின்னா, நம்முடைய சேலத்திலிருந்து தாரமங்கலம் போகிற வழியில் போயிட்டு புதுரோடு அப்படிங்கிற அந்த ஒரு ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானாலேருந்து ரைட் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாவே இந்த ஊரை மட்டும் நம்ம ரீச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளாரியே ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊரை மட்டும் நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம். இந்த ஊருடைய பஸ் ஸ்டாப்பு பேர் வந்துட்டு ஜெயா தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஜெயா தேட்டர் அப்படின்னு சொன்னால் தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு தேட்டர் இருந்ததாகவும் அதோடைய நினைவாகவே வந்துட்டு இந்த ஊருடைய பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு ஜெயா தேட்டர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஊரில் என்னென்ன சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டுங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இல்லடா, என்கிட்ட எவ்வளவு பாக்கிட்டு இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
1: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
2: வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த ஊரை சுற்றி உலா வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மல்லமூப்பம்பட்டி அப்படிங்கிற இந்த ஏரியாவை சேர்ந்த ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் முத போயிட்டு ஒரு அக்காட்ட தாங்க பேசியிருந்தேன். அந்த அக்கா இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்ககிட்ட பேசலாமா? வணக்கம்.
4: வணக்கங்க
0: அக்கா. உங்களோட பேர் என்னக்கா?
4: என் பேர் பத்மாவதி.
0: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
4: இந்த ஊர்ல நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊர்லயே தான் இருக்கிறேங்கண்ணே. இப்போ எனக்கு 50-60 வயசு வரும் இருக்கா.
0: ஓகேக்கா, இத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இந்த ஊர் வந்து நிறைய விஷயத்துல டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். அப்படி ஏதாவது நீங்க டிஃப்ரென்ஸ் பாத்தீங்களா?
4: ஆமா ஆமாங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. வெளி மாநிலத்துல இருந்தும் வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. பழைய மாதிரி எல்லாம் அந்த காடா இருந்ததெல்லாம் இப்ப வீடாயிருச்சு.
0: ஓகேங்கக்கா, இந்த ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு ஏன் ஜெயா தியேட்டர் அப்படிங்கிற இந்த பேர் வந்துச்சு?
4: இந்த ஊர்ல அப்ப எல்லாம் தியேட்டர் இல்லை, அது டூரிங் தியேட்டரா கொண்டு வந்தாங்க. அதனால அது ஜெயா தியேட்டர். அந்த ஓனர் அவர் வந்து ஜெயா தியேட்டர்னு வச்சாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய பையமெத்த அப்படின்னு இந்த ஸ்டாப்பிங் இருந்துச்சு. அது ஜெயா தியேட்டரா வந்ததும் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அது 100,000+ மேல போகுது. ஏகப்பட்ட வீடுங்க இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா, இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்களே, இதே மாதிரி இந்த ஊர் பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க.

0: சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
1: Yes, miss.
2: ஸ்டூடண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
1: Yes, miss.
3: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. மல்லமுப்பம்பட்டி கிராமத்தில் அடங்கியிருக்கக்கூடிய ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி உலாவுக்காக போயிருந்தோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை இந்த ஊர் மக்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் இன்னும் நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ ஒரு நேயர் வந்து ரெடியா வெயிட்டிங்ல இருந்தாங்க. அவங்க கூட பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: பாட்டி, உங்க பேர் என்ன?
1: எங்க பேரு மாதம்மா.
0: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் கல்யாண மண்டபத்திலிருந்து 50-70 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
0: ஓகே பாட்டி, இந்த ஊர் வந்து இப்போ ரொம்ப டெவலப் ஆயிருக்குது இல்லையா? நீங்க அப்ப இருந்தே இருக்கீங்க, அப்ப இருக்கும்போது இந்த ஊர் எப்படி இருந்துச்சு?
1: அதுக்கு முன்னால என்ன காடுங்க தான் இருந்துச்சு, வீடு அதாவது கூரை கொட்டாயிங்க தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் வில்ல மெத்த வெளியூர்கார் வந்து எல்லாம் நாகரிகமாக இருக்கிறாங்க இப்போ.
0: ஓகே பாட்டி, இந்த ஊர்ல முக்கியமாக கொண்டாடுற பண்டிகையில ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாவது இருக்குதா?
1: முத்து மாரியம்மன் கோயில் மாசி மாதம் அது இருக்கும். 5 நாள் பூங்காரம் எடுப்பாங்க, அக்னிகாரம் எடுப்பாங்க, அளவு குத்துவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் விசேஷமெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. கூழ் ஊற்றுறது செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் முடியும். வெள்ளிக்கிழமை தான் கடைசி.
0: சூப்பர் பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊர் கோயில் பற்றிலாம் வந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நானும் அந்த ஊர் பண்டிகைக்கு வரணும், வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி மாதிரி பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்களாக வந்துட்டு ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. மக்களே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஊர் ஊருக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடுற பண்டிகைகள், பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயுமே ரொம்ப ரொம்ப பழங்காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா இந்த ஊர் மாரியம்மன் கோவில் அப்படி மாதிரி அந்த பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: அண்ணா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மல்லபூம்பம்பட்டி கிராமம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையும் எடுத்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இந்த ஊர்ல முக்கியமா மக்கள் என்னென்ன தொழிலுக்கு போறாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரிதான் வந்துட்டு அப்பன்னு பார்த்துட்டு இந்த ஊர் பத்தி நான் சொல்றேன் தம்பி அப்படி மாதிரி ஒரு அண்ணா வந்து வந்திருந்தாரு, அவர் கூட பேசலாமா? வணக்கம்.
1: என்ன
0: தண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதே மாதிரி நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில வேண்டுகோள்களுமே இருக்காங்க, கோரிக்கைகளுமே இருக்குது. அந்த கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத ஒரு அக்கா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க.
1: இந்த எங்க மல்லமுட்டி ஏரி வந்து கிட்டத்தட்ட அது இருக்க ரொம்ப வருஷ காலமா விவரம் தெரிஞ்சே ஒரு எங்களுக்கு தெரிஞ்சே ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். நல்லா நீர் ஆதாரம் நல்லா இருக்கு. இந்த விவசாய மரம் இல்லாத இருந்த ஏரி இப்ப வெறும் விவசாய மரமாவே இருக்கு. அந்த விவசாய மரம் எல்லாம் எடுத்து தூர்வாரி சுத்தம் பண்ணி ஏரி ஒரு பராமரித்து பண்ணி பொதுமக்களுக்கு அந்த அந்த வழியா ஒரு நடைபாதையோ வாக்கிங்கோ ஒரு பூஞ்செடி இந்த சுத்தியும் கூட எல்லாம் வச்சு பொதுமக்களுக்கு விட்டா பரவாயில்ல. இந்த இந்த சுத்து வட்டாரத்துக்கு அந்த மலைமுட்டி ஏரி ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி எல்லாம் தெளிவு பண்ணி கொடுத்தாங்களா பரவாயில்ல. ஆனா பக்கத்திலே வந்து ஏரிக்கும் பக்கத்திலே குப்பை மேடு இந்த குப்பை இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த சுடுகாடு இருக்கு, அதையும் ரொம்ப மோசமாக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இடம் கொஞ்சம் நல்லா பண்ணி இந்த விவசாய மரத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாங்களா சூப்பராக இருக்கும். இந்த ஏரி இந்த இந்த சுத்து வட்டாரத்துக்கெல்லாம் குடி தண்ணிக்கு நல்லா உபயோகமாக இருக்கும். அந்த ஏரி ஓரம் பூராமே அந்த கோழி கழிவுங்க குப்பைங்க எல்லாம் அதுதான் அதிகமாக இருக்கு. அதனாலவே மக்களுக்கு நிறைய நோய் வர அது எல்லாமே இந்த கோழி கழிவு இந்த குப்பைங்க இதெல்லாம் சுத்தியும் ஏரி சுத்தியும் இல்லாத சுத்தமாயமா இருந்தா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாக்கா, உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக எங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மக்களே. அதே மாதிரி ஒரு ஊரில் வந்துட்டு நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த நீர்நிலைகளை நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அது கண்டிப்பாக காலகாலத்துக்கும் நின்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுமே கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து பத்திரமா அதை கொஞ்சம் பராமரித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லும் போது நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி அடுத்து என்ன ஊருக்கு போலாம், அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை உங்ககிட்ட கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட நிலை என்னன்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து நான் இப்ப கிளம்புறேன். திரும்ப அடுத்த வாரம் இன்னொரு ஒரு புது ஊர்ல உங்களுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்களுக்கு கோபால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டப்பா பயனர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: தயங்கி நின்றால் ஒரு கதவு கூட திறக்காது, துணிந்து நின்றால் இந்த உலகமே வழிவிடும். இந்த வார்த்தையை அழகாக்குற விதமா இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தங்க வந்து இணைஞ்சு பேச போறாங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்களோட பேச வந்திருக்கிறது நான், ராஜ்குமார் நேயர்களே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் அன்னைக்கே பாடி வச்சாரு. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல அதை 100% உண்மையாக்கி காட்டிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம தலைமுறை பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் கனவுகளோட மட்டும் நின்றாம தன்னோட திறமை மேல நம்பிக்கை வச்சு, கையில கேமராவையும் மனசுல துணிச்சலையும் ஏந்திக்கிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை, புதிய வாழ்க்கை பயணத்தை கெத்த ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு துடிப்பான பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி. சோ சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியிலிருந்து நம்ம கூட சோனா வான்மதி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சோனா வான்மதி, சொல்லுங்க என்ன பண்றீங்க, எங்க இருந்து வரீங்க?
2: என்னோட பேர் சோனா, நாங்க மேட்டூர்ல இருந்து வரோம். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேஎஸ்ஆர்ல முடிச்சேன். முடிச்ச உடனே சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு, மேட்டூர்ல இந்த மாதிரி யாருமே ஒரு பொண்ணு வந்து நின்று பேசினதா இல்லை, அதனால நாம எடுத்து பண்ணுவோம், மேட்டர் பத்தி இன்னும் நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிய வைக்கணும் அப்படிங்கறதுனால நாங்க மேட்டர் பத்தி சோனா லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் குக்கிங்ல தான் ஆரம்பிச்சோம். ஆனா குக்கிங் சரியா போகல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தோம், ஓகே மேட்டர் பத்தி போடலாம் அப்படின்னு நாங்க மேட்டர் பத்தி போட்டோம். நல்லாவே ரீச் ஆயிருக்கு. நாங்க 3 months தான் ஆரம்பிச்சோம், ஆனா நல்லா ரீச், ஒரு 7K ஃபாலோவர்ஸ் இப்ப இருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர் சோனா வான்மதி. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டரா நான் மாறி இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், ஒரு 7K ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துருச்சு, நான் ஒரு பொண்ணா வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இப்போ எல்லா பெண்களுக்குமே வந்து கண்டிப்பா டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கனவுகள் தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்கு ஏன் கண்டென்ட் கிரியேட்டரா ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது, எதனால இந்த ஃபீல்டு நீங்க சூஸ் பண்ணீங்க?
2: இல்ல எதுவுமே எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நானா என்னை நினைச்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே இது ஒரு ட்ரீம் தானே, எல்லாருக்கும் நம்மளே தெரியணும், எல்லாரும் நம்மளே இது கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது தான். அதே மாதிரிதான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லாவே இப்ப போயிட்டு இருக்கு.
1: ஸோ நம்மளை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு சின்னதாக முளைச்சதுனால அதை நோக்கி பயணச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்றத சோனா வான்மதி சொல்லியிருக்காங்க. சோனா வான்மதி சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து என்னால் முடியாது, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன, எதனால நீங்களே உங்களை வந்து என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது காரணம் என்னவா இருக்கும் சொல்லுங்க?
2: எப்படி சொல்றதுன்னா, படிப்பே வராத ஒரு பொண்ணு தான் நான், ஆனா அங்க வந்து உனக்கும் படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 10th வரையும் நாங்க படிச்சேன், 11th 12th நான் படிக்கல. அதுக்கப்புறம் போயிட்டு சரி ஓகே படிப்பு வராது அப்படின்னு போய் பாலிடெக்னிக் சேர்ந்தேன். அங்கேயும் போயிட்டு படிக்க மாட்டேன்னா இருந்தாலும் ஒரு லக்க எல்லாம் படிச்சு இன்ஜினியரிங் தான் எனக்கு ரொம்ப வாழ்க்கை கொடுத்தது. எங்க மேம்லாம் என்னையெல்லாம் உட்காந்து ரொம்ப சொல்லி கொடுத்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டும் எங்க நிர்மலா காந்தி மேம் வந்து எனக்கு ரொம்ப எல்லாம் சொல்லி தந்தாங்க, என் கிளாஸ் அட்வைசர் அவங்க.
1: இப்போ வரைக்கும் உங்களோட ஆசிரியர்கள்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். இந்த நேரத்தில் அவங்கலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்போது ரொம்ப பெருமைப்படுவாங்க. நம்ம கிட்ட ட்ரெயின் ஆன ஒரு பொண்ணு இப்படி கண்டென்ட் கிரியேட்டராக தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெருமைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோனா வான்மதி. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சோனா வான்மதி கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல்

0: அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும், அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாம்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி தான். சோனா வான்மதி யாரு, எங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியிலிருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான். அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். சோனா வான்மதி, நீங்க வந்து காலேஜ்ல முடிச்சிட்டீங்க, முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நான் வந்து ஆக போறேன், சோசியல் மீடியால வீடியோஸ் நான் வந்து எடுத்து நிறைய போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்க?
6: பண்ணக்கூடாது, எப்படி நீ பண்ணலாம், இதெல்லாம் பொண்ணுங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதையும் மீறி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைப்பா, இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து குக்கிங் சேனல் தான் போட்டுட்டு இருந்தேன். வீட்லேயே இருந்து பண்ணோம்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு குக்கிங்கில் தான் போட்டேன். ஆனால் குக்கிங் வந்து எனக்கு அவ்வளோக்கு ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு மீன் கடைக்கு போய் வீடியோ போட்டோம், அது நல்லாவே ரீச் ஆச்சு. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு ஓகே, நம்ம மேட்ரு பற்றி போட்டோம்னா நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டோம். ஃபஸ்ட்டு போடுறப்ப வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, பேசுறதுக்கே வரல. அதுக்கப்புறம் தான் நல்லா கொஞ்சம் பேசி போட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருந்த வீடியோக்கும் இப்போ கடைசி இருந்த வீடியோக்கும் நல்லாவே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது.
5: ஓ, ஓகே ஓகே ஓகே. அதாவது ஆரம்பத்தில் குக்கிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருந்திருக்கு, வெளியில் வந்து வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வியூஸ் போகலைன்றதுக்காக தான் நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக ஆகலாம், கண்டென்ட் ஓரியன்டாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிறங்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோக்கு நல்ல வியூஸ், அதுலேருந்து நான் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு, நானும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம சோனா வான்மதி கிட்ட பேசலாம். சோனா வான்மதி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்த தேடி போய் வீடியோ எடுத்திருப்பீங்க, அந்த இடத்துல வீடியோ போட்டிருப்பீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது?
6: குக்கிங் சேனல் தானே ஆரம்பிக்கிறோம், நல்ல பொருள் நல்லா இருந்தால் தான் வீடியோஸ் நல்லா பார்ப்பாங்கன்ட்டு நானும் எங்கள் அக்காவும் தான் போனோம். போயிட்டு இந்த குட்டி குட்டி கப்ஸு கத்திலேருந்து எல்லாமே புதுசாக வாங்கி போட்டு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தான். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு ஆள் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணி தான் வந்து எனக்கு வீடியோ எடுத்திருந்தாங்க, நீ பண்ணு சோனா பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்தது.
5: ஓகே ஓகே. சோனா, கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படின்னும் போது இந்த 3 மாதத்துல உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம்னா என்ன சொல்லுவீங்க?
6: இந்த ஃபஸ்ட்டு ரீச் ஆன

0: வீடியோ தான் நான் சொல்லுவேன். மீன் கடை வீடியோ, அங்கே போயிட்டு நாங்கள் மீன்லாம் சாப்பிட்டு மீன் வீடியோ போட்டோம். ரொம்ப அது நல்லாவே எனக்கு ரீச் ஆச்சு. அது வந்து எங்கள் ரிலேஷன் கடை தான், அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் போட்டோம். நீ நம்பி அவங்க ஷாப்புக்கு கூப்பிட்டு, இல்லை நீ பண்ணு உன்னால் முடியும்னு சொல்லி அவங்க அந்த வீடியோ எடுத்தாங்க.
1: அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவே எடுக்கும் போதே வந்து எனக்கு மறக்க முடியாத தருணமாக மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அந்த ஞாபகத்தை தான் நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நமக்கு எல்லாம் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது, ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் சோனா வான்மதிக்கும் ஞாபகம் இருக்குது. சோனா வான்மதி, இப்போது உங்களுக்கு இந்த 3 மாதம் ஜேர்னியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் யார் யார்?
0: சப்போர்ட்டிவாக எங்கள் அக்கா, எங்கள் அண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் கலாக்கா, அப்புறமேட்டு என் ஃப்ரெண்ட் வந்து பிரகாஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க.
1: ஸோ பேக் போனால் இவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன மாதிரி நல்லா சாதனைகள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக சோனா வான்மதி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோனா வான்மதி தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பேசலாம். சோனா வான்மதி, சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு பேஜ் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இந்த பேஜில் என்ன மாதிரியான கண்டென்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் போடுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேட்டூர் வீடியோ தான். மேட்டர் பற்றி இன்னும் வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபஸ்ட்டு நோக்கம். அதுக்கப்புறம் அதில் இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லையா, அது எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துச்சு, கடைக்கெலாம் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதையும் நான் போய் பண்ணி கொடுத்தேன். ஃபோட்டோ ஷூட்டு, மெஹந்தி ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வீடியோ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் எஃபெக்ட்

0: தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
1: ஸோ ப்ரமோஷன்ஸ் தான் அதிகமாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் மேட்டூர் பகுதியிலேருந்து நான் ப்ரமோஷன் வீடியோஸ்லாம் நான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சோனா வன்மதி. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு வீடியோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்போது, கண்டென்ட் ஓரியன்டான வீடியோஸ்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்போது அங்கே நிறைய மக்களை மீட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் மக்கள்லாம் உங்களை எப்படி பார்த்தாங்க, அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
0: ஒவ்வொருத்தங்க நல்லா பேசுவாங்க, ஓகேமா பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளோட பேஜ்லாம் வாங்கி வைப்பாங்க. எங்கள் ஊரை பற்றி போடுற சூப்பர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொருத்திங்க வந்துட்டு இல்ல நீ போடக்கூடாது, நீ எப்படி போடலாம், ஒரு சில்லி கடை வீடியோ தான் நாங்க போய் எடுக்க போனோம், தாத்தா போடவே கூடாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்க கேட்டு சரி ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் நல்லா ரீச் ஆச்சு.
1: ஓகே, இப்போ நீங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்றதெல்லாம் நீங்களே எடிட் பண்ணிடுவீங்களா இல்ல டீம் ஏதோ வச்சிருக்கீங்களா?
0: டீமாவும் பண்ணுவோம், டீம் இல்லாதப்ப நானுமே தனியாவே பண்ணுவேன். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டீம் இல்லைனாலும் நம்ம வீடியோ எடிட் பண்ணி அதே போஸ்ட் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நிறைய வீடியோக்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு, அதாவது சோனா வன்மதிக்கு என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டா பிடிக்கும்?
0: எனக்கு வந்து எங்கள் ஊரை பற்றி போடுறது தான் எனக்கு மெயின் ஃபோக்கஸே, அதில் தான் ரொம்ப. இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணணும்னு நான் இன்னும் அதில் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக பில்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மேட்டூர் பகுதியில், அதை எல்லாத்தையும் எடுத்து போடுவீங்க. நாங்களும் வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்கிறோம் இப்படிலாம் வந்து மேட்டூரில் இருக்கா அப்படின்றத. இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்போது நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
0: நிறைய இப்போ கடைசியாக போட்ட அந்த ரேபிடோ வீடியோ நம்ம மேட்டூருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அது போட்டதுக்கு வந்துட்டு நீ என்ன ஸ்கேம் பண்ணுறியா, ஆட்டோக்காரங்களாம் வேறு என்ன பண்ணுவாங்க, வண்டியில் போனால் ஆக்சிடென்ட் ஆகாதா, ரொம்ப அந்த மாதிரிலாம் நிறையா பேசினாங்க. அதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும்னா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, அது தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்ம இதில் கன்வே பண்ண முடியும்.
1: ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளால் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது அப்படின்றத வந்து சோனா வன்மதி சொல்லியிருக்காங்க. சோனா, அப்போ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது அந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே சாதாரணமாக சொல்லிடுவாங்க ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் அந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அதான் நம்ம ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறேன். இப்போ நான் வீடியோ போட்டதுலேருந்து நான் யாரோட வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுறதே கிடையாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வீடியோக்கு வந்துட்டு எப்படியாலும் நம்ம ஒரு 30 seconds சொல்கிறோம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு 3 hours ஆச்சு எடுக்கணும், திரும்ப அதை டப் பண்ணுறது தான் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அது எடிட்டிங் போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளார அது ஒரு நாளோட இதுதான் நம்மளுக்கு. அது ரொம்ப கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாமே கஷ்டப்படுத்தா தான் நம்மளுக்கு இதாகும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சொன்ன அனுமதி. ஏன்னா ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்போது சோஷியல் மீடியாவில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பை நம்ம கவனிக்கிறது இல்லை. கண்டிப்பாக எந்த ஒரு வேலைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை நம்ம மதிக்கணும்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சோனா வான்மதி கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரொலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி தான். சோனா வான்மதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மேட்டூர் பகுதியில இருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். பேசலாம் வாங்க. சோனா வான்மதி, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பா சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு வேலையை எடுக்கிறாங்க, ஒரு வேலையை தொடங்குறாங்க அப்படின்னு போது கண்டிப்பா சவால்கள் இருக்கும். நீங்க இந்த கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்போது இதுல என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான சவால்களை கடந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
2: எங்க அப்பாவே ஃபர்ஸ்ட் விடலை, இன்னமும் விடலை தான். அவருக்கு வந்து இதெல்லாம் சுத்தமாவே பிடிக்கல, இருந்தாலுமே நம்ம இதுல சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால நான் அது பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வெளியில வந்துட்டு அது நைட் டைம்ஸ் தான் நிறைய கடையெல்லாம் இருக்கும். இப்போ வந்துட்டு கடைசியா ஒரு வீடியோ போட்டேன், ரேபிடோ வீடியோ. அது வந்து ஜென் தான் ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு வந்து ஒரு 45 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. அவர் கூட பேசிட்டு இருந்ததை கூட எங்க அப்பா கிட்ட போய் தப்பா தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை நான் தாண்டி தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன்.
1: நான் நல்லதுக்காக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சாலும் அது என்னோட ஃபேமிலி கிட்ட போகும்போது தவறாதான் போக ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையும் நான் கடந்துதான் வந்திருக்கேன் அப்படின்றத வந்து சோனா வான்மதி சொல்லியிருக்காங்க. இது எல்லா பெண்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இந்த நிலை எல்லாம் மாறணும் நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்போது அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அதுல சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோனா வான்மதி, இப்போ நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் பத்தி சொல்லிட்டீங்க, ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடியவங்களை பத்தி சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: குடும்பம் பார்த்தா அப்பா, நானு, தம்பி, அக்கா இருக்காங்க, அக்காக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே நான் தான், என் தம்பியும் நான் ரொம்ப பார்த்துக்கணும். எனக்கு வந்து அம்மா இல்லை, தம்பி வந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ்ங்கிறது யாருமே இல்லை, சப்போர்ட்டிவாக யாருமே இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு என் தம்பிக்கு அது எதுவுமே தெரியக்கூடாதுன்ட்டு நான் பார்த்து பார்த்து அவனை வளர்த்திட்டு இருக்கேன். அவன் வந்து எனக்கு ஒரு இன்னொரு பையன் மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
1: அம்மா இல்லைன்னு என்னோட தம்பி நினைச்சிடக்கூடாது, அதனால நான் என்னோட பையனா வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து சோனா வான்மதி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோனா வான்மதி, இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க போடுற வீடியோஸ்க்குலாம் வந்து நிறைய ஃபீட்பேக்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது. நான் வந்து என் தம்பியை கூட்டிட்டு போகலான்ட்டு போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு என் வயசு தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு. பொண்ணை வந்து பொண்ணை எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சீக்கிரமா. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணு யாருன்னா கூட எனக்கு தெரியாது.

0: கார் டோர் ஓபன் பண்ணி ஜன்னல கூட ஓபன் பண்ணல, கார் டோர் ஓபன் பண்ணி சோனா லைஃப் ஸ்டைல் பாய் அப்படின்ட்டு போனாங்க. நம்ம சாதிச்சுட்டடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு அழுகாச்சே வந்துருச்சு. அந்த மாதிரி பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதுவும் எனக்கு வந்து அதிகமாக கூட இப்போ ஃபாலோவர்ஸ் இல்லை, ஒரு 2000 தான் இருந்தாங்க. அப்பயே வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணு பார்க்கணும் போலதான் இருக்கான், அவங்க யாருன்னு எனக்கு தெரியல.
1: ஓகே ஓகே சோனா வன்மதி, இப்போ நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடுங்க, இல்லை வீடியோஸ்ல ஏதாவது கரெக்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்திருக்கா?
0: எல்லாருமே நல்லா பண்ற பாப்பா, இன்னும் கொஞ்சம் பேசி போடுங்க, நீங்க வந்து கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் இதா இருக்கு, நல்லா இன்னும் கொஞ்சம் பேசி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ரீச் ஆகும். எனக்கு நிறைய ஆனால் சப்போர்ட் பண்றதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தங்க வந்து இன்னும் எடிட்டிங்ல தான் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு எடிட் பண்ணி கூட எனக்கு கொடுத்தாங்க நிறைய பேர்.
1: கரெக்ஷனும் சொல்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சப்போர்ட்டும் இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆரம்பத்துல அந்த சப்போர்ட் இல்லாம இருந்து இப்போ கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத வந்து சோனா வன்மதி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு பாடல் வந்துட்டு இருக்கு நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்களோட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு

0: நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி தான். சோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தன்னோட வாழ்க்கை பயணத்துல எப்படி அவங்க சவால்களை கடந்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கூட இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். சோனா வான்மதி, இப்போ இது நாள் வரைக்கும் இந்த 3 மாசம் ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: என்ன

0: கருத்துக்கு தயங்குவேன். இப்போ வந்து தயக்கம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசி பழகிக்கிட்டேன். ஏன்னா இவங்க வந்து சீன் போடுறாங்க அப்படின்னு யாருக்கும் சொல்லிடக்கூடாது. அதனால் எல்லாத்தையுமே பார்த்தாலும் நல்லா சிரித்து பேசிட்டு வர்றது வந்து அது வந்து நான் அவங்க மக்கள்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒருத்தங்கிட்ட நம்ம நல்லா பேசினோம்னா அவங்களும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனில் பேசுவாங்க அப்படின்னு நான் ரொம்பவே கற்றுக்கிட்டேன்.
1: ஓகே ஓகே சோனா வன்மதி, இது நாள் வரைக்கும் நீங்க இந்த மூணு மாச ஜேர்னில உங்களுக்கு ஏதாவது விருதுகள் கிடைச்சிருக்கா?
0: எனக்கு வந்து ஸ்மார்ட் பசர் வந்து ஓபன் பண்றப்ப கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்துட்டு என்னை உறைஞ்சி சோனா லைஃப் ஸ்டைல்னு ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருந்தாங்க. அது ஃப்ரேம் போட்டு மாற்ற அளவுக்கு எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சமான பொருள் ஆயிடுச்சு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த முதல் அவார்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக மறக்க முடியாத ஒன்றா இருக்கும், பிடிச்ச ஒன்றாவும் மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு மாறி இருக்கு. சோனா வன்மதி, இப்போது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும், பெண்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. ஸோ எல்லா பெண்களுக்குமே வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்போது அதுக்கான சவால்கள் வரதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது அப்படின்போது அது எல்லாத்தையும் கடந்து ஒரு பெண் அடுத்தடுத்து அவங்களுடைய கனவுகளுக்காக ஓடணும் அப்படின்னா அதுக்கு பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்?
0: அதான் இப்போ இருக்க இதெல்லாம் வந்துட்டு சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், கல்யாணம் பண்ணிட்டு போகணும், எங்கள் வீட்லேயும் அதே தான். இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் தாண்டி வர்றது தான் வாழ்க்கை நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா சொல்ல, இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ பொதுவாக பெண்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போகிற வழியில் தடங்கள் இருக்க தான் செய்யும், அதையே தாண்டி வர்றது தான் வாழ்க்கை. இப்போ வந்து குழந்தை இருக்கலாம், ஹஸ்பண்ட் விட மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஜெயிக்கிற வரையும் தான். நம்மளை வந்து ஜெயிச்சிட்டோம்னா யாருமே நம்மளை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ என்னையவே எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோவிலேருந்து தான், சோனானாலே அது ஜீரோ தான். இப்போ சோனானாலே மேட்ருக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா அது என்னோடய ரொம்ப அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு அது ரொம்பவே எல்லோரும் என்னை பார்த்து பேசும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம். அதனால நான் இதை எப்பயுமே விட மாட்டேன், இதை என்றைக்குமே பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் இதே மாதிரி எதையுமே எல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் நம்மளோட வாழ்க்கையே. என்ன மாதிரியே நீங்களும் வீட்லேயே அடைஞ்சு கிடந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சோனா எஃப்எம்ல கூப்பிட்டு என்னை பேசியிருக்கவே மாட்டாங்க. உங்கள் ட்ரீமை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க, அதுதான் பெண்களோட வாழ்க்கை நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோனா வன்மதி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன?
0: ஃபியூச்சர் கோல் என்னன்னா ஃபஸ்ட்டு என் தம்பியை பார்த்துக்கணும். அது இல்லாமல் வந்துட்டு என்னோட பேஜ் வந்து நல்லா கொஞ்சம் 1 மில்லியன் அளவுக்கு எனக்கு ரீச் பண்ணணும்னு ஆசை. என் ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக நடக்கும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி என் ஃபாலோவர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா சீக்கிரமாகவே நான் அடிச்சிடலாம்.
1: உங்களுடைய இலக்குகளுக்கு என்னுடைய சார்பாகவும் சோனா எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சோனா வன்மதி, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் எங்கள் கூட பேசியிருந்தீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது?
0: ரொம்ப பயமாக தான் வந்தேன், ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசுனீங்க, எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உண்மையாலுமே நன்றி,
1: ரொம்பவே நன்றி சோனா வன்மதி, இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சோனா வன்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முக நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. நேயர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே, எல்லோருக்கும் அருமையான வணக்கம். இந்த வாரமும் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன் திவாகர் டாப் 10 மியூசிக்கில் நீங்கள் ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்டுறதுக்காக. சூப்பரான பாடலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. வழக்கம் போல் நீங்கள் ஓட் பண்ண பாடலாம் கேட்டு கேட்டு போடுறப்ப நானும் ரசித்து அந்த பாட்டை வந்து இங்கே இப்படி இருக்கணும்னு வந்து நான் வச்சேன். அந்த வகையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்திலும் 9th இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேக் புகழ் மற்றும் ஆதித்யா ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண சூப்பரான பாட்டுனா இந்த பாடல் தான், நீ இல்லாமல் போனா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். இந்த பாடலில் இருக்க வரிகள் இருக்க பாருங்க, அப்படி எழுந்திருக்கார் அபிஷேக் புகழ். அதுக்கு வந்து அபிஷேக் புகழ் குரல் கொடுத்து அந்த பாடலுக்கு பின்னணி இசை ஆதித்யா ஸ்ரீராம் வடிவமைச்சு அது ஒரு சூப்பரான ஒரு அருமையான பாடலாக கொண்டு வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும். இந்த பாடல் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பொண்ணு அந்த பையனோட லைஃப்பில் இல்லாமல் போயிட்டால் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எழுதி சூப்பராக பாடியிருப்பார் அபிஷேக் புகழ் இந்த பாடல். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9th இடத்துல இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஷேக்ஸ்பியர் பண்ண தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எல்லிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையான பாடல், ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடலை அவங்க ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதில் வர வரிகளும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு தத்துவ பாடல்னு கூட சொல்லலாம். இது ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங் மக்களே, நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஏன்னா அப்படி வரிகள் போட்டு தான் அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான பாட்டு இந்த பாட்டு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9th இடத்துல இருக்கு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகரனுடன் உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
2: இரண்டு பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு முடிச்சுட்டீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக்கில் அடுத்த 2 பாட்டு, அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் கேட்க போகிறோம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல பறிப்போனது அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே சூப்பரான பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து மேட்டுரோட்டம் மயம்புதூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன், எம்எஸ் மணி மற்றும் மக்கள் ஹிப் ஹாப் பிரதர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய பாட்டு, இருந்தாலும் சூப்பரான பாட்டு. ஒரு காதல் தோல்வி பாடலை அவ்வளோ எமோஷ்னலாக எழுதி சூப்பராக பாடியிருப்பாங்க இவங்க எல்லாருமே. நல்லாயிருக்கும் இந்த பாடல். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ருத்ரா, பிரிட்டோ, ஜூட் மற்றும் பியூலி இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாட்டுனா உயிரே அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் கேட்குறப்பவே அப்படியே மனசில் மெய் மறந்து நீங்கள் போய் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ உருக்கமாக இருக்கும். சூப்பரான பாட்டு இது. அவர் ருத்ராவோட குரல் தான் இதில் வந்து தனித்துவமாகவே இருக்கும். ருத்ராவோட எல்லா பாடலுமே தனித்துவமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாடலில் அவர் பாடியிருக்க அந்த ஸ்டைலை கேட்குறப்ப நாமளும் அவர் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ மெலடியான ஒரு சூப்பரான பாட்டு இந்த பாடல். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த 2 பாட்டுமே உங்களுக்காக இப்போ ஆந்திவே மக்களே, இந்த 2 பாட்டையும் கேட்டு வாங்க. இன்னும் நிறையா சூப்பரான பாட்டெலாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த 2 பாடலுக்கு அப்புறம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனோட நினைஞ்சிருக்கீங்க. 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டுடலாம். அதாவது இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி சிவமணியோட ஐலேசா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு கிட்டத்தட்ட, நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த மக்களே, அப்போவே இந்த பாட்டுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன், சூப்பராக இருக்கும். அப்போ வந்து வீடியோ சாங்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டை கேட்குறத விட அந்த விஷுவலோட வீடியோவாக பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பாட்டுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் ஆனதுனால இந்த பாடலை எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். அதனால் எஃப்எம்ல எப்போ இந்த பாட்டு போட்டு கேட்டாலும் எனக்குள்ளேயே ஒரு புது எனர்ஜி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சூப்பரான பாட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக்கில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் உங்களோட பாடலும் நீங்க விருப்பப்படுற பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லைனா மெசேஜ் அனுப்பி நீங்க அந்த பாடலோட பெயர், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் போட்டு அனுப்புனீங்கன்னா அந்த பாடலும் இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல அச்சுவோட காதல் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அச்சுவோட பல பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க, லை லை லை, கை கை கை, அப்புறம் ரைடான், அந்த மாதிரி நிறைய பாட்டை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த காதல் அப்படிங்கிற பாடல் கம்மியாக தான் கேட்டிருப்பீங்க. இந்த பாடலில் அவ்வளோ சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, அந்த பாடலோட வரிகள், அச்சுவோட குரல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் இதை பாட்டு கேட்குறப்ப மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பரான பாட்டு இது அச்சுவோட காதல் அப்படிங்கிற பாடல். இது ஒரு துள்ளலான இசையில் இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு தாதகா பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. எந்த ஒரு புது பாடல் போட்டாலும் அதுக்கு முதல்ல ஓட் பண்ணுற ஆளாக எப்பயுமே நம்ம ருக்குமணி பாட்டி இருப்பாங்க. இந்த பாடல் கேட்குறப்பவே சூப்பராக இருக்குது. ஒரு துள்ளலான இசையில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அச்சுவோட இந்த காதல் அப்படிங்கிற பாடல் தான் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த 2 பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
0: Top 10 Music Number 6.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: அடுத்தடுத்து சம பீட்டோட சூப்பரான ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இன்னும் 4 பாட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 பாட்டில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே அப்படிங்கிற பாடல் தான் நம்பிட்டுருக்கு. இந்த பாடலுக்கு மேட்டுப்பட்ட மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. கௌதம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, அவர் எழுதுகிற வரிகள். அவர் எழுதுகிற வரிகள்லாம் நிறைய ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் வார்த்தைகள் போட்டதை எழுதுவார். அப்படிப்பட்ட சூப்பரான அவரோட வரிகளில் உருவாகி இருக்கக்கூடிய பாடல் தான் கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே. இது வந்து ஒரு காதல் தோல்வி பாடல், அவ்வளோ சூப்பராக மெல்லடியாக இருக்கும். பின்னணி இசையும் வந்து நிறையா பீட்லாம் போட்டு அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கான பின்னணி இசையோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சாமுல் தான், பிரவீன் கேஜி மற்றும் ரஜிதா இவங்க மூணு பேரும் பண்ண இந்த ஒரு படைப்பு தான் உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு வந்து ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. உன்னால் அன்பே அப்படிங்கிற இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல். இதில் சாமுல் தான் பின்னணி இசை பண்ணியிருப்பார். இந்த பாடலுக்கு வந்து பிரவீன் கேஜியும் ரஜிதாவும் குரல் கொடுத்துருப்பாங்க. குரல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு ஒரு உயிரை கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. நீங்களும் இந்த உன்னால் அன்பே பாட்டை ஒரு டைம் கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு இது. இதில் வர அந்த ஃபீமேல் வாய்ஸ் அதாவது ரஜிதாவோட குரல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பொதுவாக பெண்கள் குரல் தான் ஹை பிச்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடலில் அவங்க ரொம்ப பேஸில் பாடியிருப்பாங்க, ஒரு தனி ஃபீல் கொடுக்கும், தனித்துவமாக இருக்கும். இந்த பாடலில் கேட்டு பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு, அதை சொல்லிட்டு நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகு மற்றும் நரேஷ் குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அழகான கிறுக்கி இந்த பாடலுக்கு வந்து தாதகப்பட்டியில் இந்த ருக்குமணி

கட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சூப்பரான பாட்டு மக்களே, கேட்குறப்பவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நரேஷ்குமார் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெலடி சாங்லாம் இருக்குல்ல அது பண்ணுறதுல நான் கிங்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாடல் இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் விருப்பப்படுற பாடலும் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வரணும், நீங்கள் கேட்டு

0: ஒரு லவ் ஃபீல் சாங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் இந்த பாட்டில் இருக்குது. கேட்டவுடனே ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இந்த பாட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். எஸ்வை அஃபீஷியலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்டைல் இருக்குது. அவரோட பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் ஸ்லாங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்லாங்கில் தான் இந்த பாட்டும் பாடியிருக்காரு. கேட்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த சாங் கொஞ்சம் மெலடி சாங் மாதிரி இருக்கும், ஆனால் இதுலேயும் பீட்லாம் வரும். ரொம்ப தாம் தூம்னு வராமல் கொஞ்சம் மினிமலான பீட் போட்டு சூப்பராக செஞ்சிருப்பார் இந்த பாடலை. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்க. மக்களே, இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். கருத்துக்கள் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: Number 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நீர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் எந்த விஷயத்தை எடுத்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதனால் பல இடங்களில் பல பேருக்கு உணவு அப்படின்றது கிடைக்காமல் இருக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் பல பேர் உணவுகளை வீணாக்கக்கூடியவங்களாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேருக்கு இருக்க ஆரம்பிக்குது. அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். அதே மாதிரி சிறுதானியங்கள் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்குது அப்படின் போது அதை எப்படி நம்ம வந்து பெரிதாக்கலாம், அந்த சிறுதானியங்களை வந்து எப்படி நம்ம உணவாக எடுத்துக்கலாம், சிறுதானியங்கள் தான் நம்ம மண் சார்ந்த உணவாக இருக்குது அப்படின் போது அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி எல்லாமே இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எஸ்டிஜி பற்றி சொல்லிடலான் இருக்கேன். எஸ்டிஜிக்குள்ளே தான் இது எல்லாமே அடங்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் எஸ்டிஜி 2, அதாவது பசியின்மை ஜீரோ ஹங்கர் அப்படின்ற ஒரு கோல் பற்றி தான் பேச போகிறோம். இந்த இலக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜின்னு சொல்லுவோம். ஸோ நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஒன்றா இருக்குது. பசியின்மை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து முழுமையடையணும் அப்படின்றது தான். அதாவது பசி இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது, பசியின்மையை ஒழிக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2015 வருஷத்தில் வந்து ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு இலக்கு தான் வந்து எஸ்டிஜி 2, பசியின்மை அதாவது ஜீரோ ஹங்கர். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாம ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இல்லை பெரிய ஹோட்டலுக்கு போனால் தலவாழை இலை அப்படியே வச்சு பஃபே சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் நாம எடுத்து போட்டு விதவிதமான உணவுகளை மலை மாதிரி கூச்சி வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இலையிலையோ தட்டிலையோ பார்த்தா பாதி சாப்பாடு அப்படியே மிச்சம் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம அசால்ட்டாக நம்ம தட்டில் இருக்கக்கூடிய மீதி வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டை குப்பையில் நம்ம கொட்டுறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் உருப்பிடி சோறுக்கு வெயிலையும் மலையிலையும் நின்று விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுடைய வியர்வைக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதையா இது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. திருமண மண்டபங்களா இருக்கட்டும், உணவகங்களா இருக்கட்டும், வீடுகளில் ஒரு வருஷத்துக்கு வீணாகக்கூடிய டன் கணக்கில் இருக்கக்கூடிய உணவுகள் நேராக குப்பை தொட்டிக்கு தான் போக ஆரம்பிக்குது. இது வெறும் சாப்பாடு அப்படின்னு நாம நினைக்க ஆரம்பிக்கிறோம். இது சாப்பாடு மட்டும் கிடையாது, அந்த உணவை உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பல லிட்டர் தண்ணி, மின்சாரம், மனித உழைப்பு, இது அத்தனையும் நம்ம குப்பையில தூக்கி போட ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மண்டபத்துக்கு வெளியில அதே தெருவோரங்களில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம பசியில வயிறெல்லாம் ஒட்டி போய் ஆதரவற்ற நிலையில் நிற்கக்கூடிய முதியோர்களுக்கும் பசியோடு தூங்க போகக்கூடிய அந்த குழந்தைகளும் நம்ம சமூகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிகமான உணவை வாங்கி தட்டிலேயே நம்ம வீணடிச்சு என்ன பண்றோம், தூக்கி எறிய ஆரம்பிக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரு வாய் உணவுக்கு கூட கையேந்து வேண்டிய சூழ்நிலையில அப்பாவி மக்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பசிங்கிறது உலகத்துல மிக கொடுமையான வழியா இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஃபுல்லா நம்ம பேச போறோம். உணவை மதிக்க கத்துக்கணும் அப்படின்றதையும், உணவை நம்ம மதிக்க கத்துக்கிட்டா நாம என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசலாம் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பேக் டு பேக்ல ரெண்டு சாங்ஸ் வந்துட்டு இருக்கேன். நேயர்களே கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
4: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
0: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
3: எனக்குலாம் அது வேணாடா.
0: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
3: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
4: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில எந்த விஷயத்தை பத்தி அடுத்ததா பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த விசேஷ வீடுகளா இருக்கட்டும் இல்ல ஹோட்டல்லையா இருக்கட்டும், உணவுகளை வந்து வீணாக்குறாங்க இல்லையா டன் கணக்குல. அது வந்து நம்மளுடைய கௌரவத்துக்காகவா இல்ல நாம சாப்பிட்றதுக்காகவா அப்படின்றத பத்தி தான் நான் சொல்லான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுக்காக உணவு வீணாக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பசி இல்லா உலகத்தை உருவாக்கணும் அரசாங்கம் மட்டும் திட்டம் போட்டா போதாது. முதல்ல நம்ம கையில நம்ம தட்டுல இருக்கக்கூடிய உணவை மதிக்க கத்துக்க ஆரம்பிக்கணும். நாம தட்டுல சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு பருக்கை உணவை கூட வீணாக்க கூடாது அப்படின்னு நாம இருக்க ஆரம்பிக்கணும். பசியோட வாடக்கூடிய மனிதர்களுக்கு நாம செய்யக்கூடிய முதல் மரியாதையே அதுதான் அப்படின் போது, இதை நாம கடைபிடிக்கிறதுல எந்த விதத்திலயும் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கல்யாண விசேஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போனா 25 வகை உணவு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அது சாப்பிட்றதுக்காகவா இல்ல மத்த கல்யாணத்துல 20 வகை சாப்பாடு போட்டாங்கப்பா நாம 25 போடலாம் அப்படின்ற கௌரவத்துக்காகவா அப்படின்றத நாம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பஃபே சிஸ்டம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நாம கையில ஒரே ஒரு தட்டை மட்டும் எடுத்துட்டு வகை வகையா இருக்கக்கூடிய உணவுகளை நல்லா எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். தட்டு முழுக்க அள்ளி வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். 2 வாயில வச்சதுக்கு அப்புறமேட்டு மீதி இருக்கக்கூடிய 70% அந்த பிரியாணியா இருக்கட்டும், இனிப்பா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், இது எல்லாமே குப்பை தொட்டி தான் போக ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண நடுத்தர கல்யாணத்துல மட்டுமே சுமார் 15-20% உணவுகள் மொத்தமா வீணடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு குறிப்புமே சொல்லுது. இப்படி வீணாக்கப்படக்கூடிய அந்த உணவுகள் பல 100 பேருடைய ஒருவேளை பசியை தீர்க்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அது பல பேருக்கு கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அந்த மண்டபத்தை அப்படியே நம்ம விட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டுக்கு இயங்கக்கூடிய பிஞ்சு முகங்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைகள்ல சாப்பாடு வாங்க போறவங்க, டீ குடிக்க போறவங்க, அவங்க யாராவது மிச்ச மீதி சாப்பாடு தரமாட்டாங்களா, மிச்ச மீதி பிஸ்கட்டை தரமாட்டாங்களா அப்படின்னு இயங்கக்கூடியவங்க இன்னும் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான உடல் உழைப்பை செலுத்தக்கூடியவங்களும் அன்னைக்கு வேலை கிடைக்காம பட்டினியோடு தூங்கக்கூடியவங்க எத்தனையோ குடும்பங்கள்ல மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னும் நிறைய இடங்கள்ல ஏசி மண்டபத்துல டஜன் கணக்கில் வந்து உணவுகளை குப்பை தொட்டியில எரியுது அப்படின்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த உணவுகள் எல்லாத்தையும் வெளியில 4 தள்ளி போய் அதே உணவுக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்கறதின் மூலியமா இதை விட பெரிய முரண்பாடு எதுவுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டு விசேஷத்துல 10 வகையான உணவை வைக்கிறது அப்படின்றது தப்பு கிடையாது. ஆனா வரவங்க அதை வீணாக்காம சாப்பிட்றாங்களா அப்படின்ற விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்க ஆரம்பிக்கணும். ஒரு உணவை ஒரு தட்டுல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உணவை என்னைக்கு வீணாக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமும் கூட. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மண்டபத்திலையும் ஹோட்டல் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுனா அதை உடனே தூக்கி போடாம பசியோட இருக்கிறவங்களுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம், அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். அதை பத்தி எல்லாமே நிகழ்ச்சியில அடுத்ததான் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
6: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: எவ்வளவுதான் கணக்கு பண்ணி சமைச்சாலும் விசேஷங்கள்ல சாப்பாடு மிச்சமாக தான் செய்யுது. அதை குப்பையில கொட்டாம பசியோட இருக்கிறவங்களுக்கு எப்படி உடனே கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்னதான் வழி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். அதை பத்தி எல்லாமே

இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். நல்ல எண்ணம் இருந்தால் வழி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அருமையான சில அமைப்புகள் அவங்க எடுத்துருக்கக்கூடிய முயற்சியை பற்றி தான் நான் இப்போ அடுத்ததாக சொல்லலான்ட்டு இருக்கேன். நம்ம ஊரில் வந்து நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராபின் ஹுட் ஆர்மி இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து இளைஞர்கள் அமைப்புகள் வந்து தீவிரமாக இயங்கிட்டு வராங்க. உங்கள் வீட்டு விஷயம் 20 பேருக்கு மேல நல்ல தரமான சாப்பாடுகள் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா உடனே இவங்க கிட்ட கால் பண்ணி நம்ம சொல்றது மூலமா அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர்ல வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு உணவனுடைய தரத்தை சோதிச்சு சுகாதார முறையில பேக் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முதியோர் இல்லங்கள் இருக்கு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நடைபாதையில தூங்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. பசியில வாடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது இவங்களுடைய எண்ணமா இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி நகரங்கள்ல பல இடங்கள்ல பொது இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஃபிரிட்ஜ் அப்படின்னு அமைக்கிறது மூலமா கம்யூனிட்டி ஃபிரிட்ஜ் அமைக்கும் முறை இப்போ பரவலா வந்துட்டு இருக்கு. அதாவது ஹோட்டல் மற்றும் வீடுகள்ல மீதமாகக்கூடிய அந்த கொட்டக்கூடிய உணவுகளை ஃபிரிட்ஜ்ல பத்திரமா வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். பசியோடு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தயக்கமும் எந்தவித தயக்கமும் இல்லாம தங்களுக்கு தேவையான உணவை அந்த ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி பசிய போக்குற இது ஒரு கௌரவமான வழியா இருக்க ஆரம்பிக்குது. இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊர்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு அப்படின்னா பல பேருக்கு நல்ல விதத்துல உதவியா இருக்க ஆரம்பிக்கும். உணவு வீணாக்காம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவகங்கள் இருக்கு இல்லையா அந்த உணவகங்களுடைய சமூக பொறுப்பு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கணும். அதாவது ஹோட்டல் இருக்கு பெரிய பெரிய 5-star ஹோட்டல்லாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். பேக்கரியா இருக்கட்டும் ஹோட்டலா இருக்கட்டும் எல்லாருமே யோசிக்கணும். ஏன்னா நாளினோட முடிவுல மீதி இருக்கக்கூடிய அதாவது விற்காம மீதி இருக்கக்கூடிய உணவுகளை தரமான உணவுகளை குப்பையில கொட்டுறதுக்கு பதிலாக குறைஞ்ச விலையில அப்படி இல்லைன்னா பசியோடு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து தர்றது அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை வந்து பல மேலை நாடுகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உணவை வீணாக்காம அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனால அந்த உணவுகளை வீணாக்காம பல பேருக்கு கொடுத்துக்கிட்டும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. வீணாக்கூடிய உணவு குப்பைக்கு தான் போக ஆரம்பிக்குது. பசியில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமா அவங்களுடைய பசியும் இல்லாம இருக்கும் நமக்கும் மன ஆறுதல் அப்படின்றது கிடைக்கும் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உணவு அப்படின்றத நம்ம அதிகமா வீணாக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை எல்லாத்தையும் நம்ம வீணாக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு அதாவது தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்ற ஒரு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தனக்கு மிஞ்சின ஒரு உணவை தானமா கொடுக்கறதுல எந்த விதத்திலயும் நம்ம வந்து யோசிக்காம கொடுக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு உணவு வந்து அதிகமா மீதி ஆகுது அப்படின்னு போது அந்த உணவை தானமா கொடுக்கறதுல எந்த விதத்திலயும் வந்து நாம குறைச்சி எடை போடாம எந்த வித தாழ்வு மனப்பான்மையும் இல்லாம இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேயர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில இந்த உணவு வீணாக்காம இருக்கிறத பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில நடத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு மீதியாகி அதை யாருக்காவது கொடுக்கற வரைக்கும் ஏன் நம்ம காத்திருக்கணும், சமைக்கும் போதே வீணாக்காம எப்படி திட்டமிடலாம் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்லலான் இருக்கேன். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வருமுன் காப்பதே சிறந்தது. இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு கிச்சன்லயா இருக்கட்டும் இல்ல விசேஷங்கள்ல உணவு வீணாக்காம இருக்க இந்த மூன்று வழிமுறைகளை வந்து பின்பற்றுறதன் மூலமா உணவுகளை அதிகமா வீணாக்காம இருக்கலாம் நினைக்கிறேன். முதல்ல வந்து பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி இல்ல தினசரி சமையலா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் சாப்பிட போறாங்க அப்படின்ற ஒரு கணக்கை வந்து சரியா திட்டமிட ஆரம்பிக்கணும். பத்தாம போயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு பயத்துல 20 பேருக்கு தேவையான 40 பேருக்கு வந்து சமைச்சு வைக்கிற பழக்கம் அப்படின்றத மாத்த ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனா முதல்ல தேவையான அளவு மட்டும் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சாப்பாடு முழுசா சாப்பிட முடியல அப்படின்னா பாதி சாப்பாடு வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பத்தனானா அப்புறம் கூட வாங்கிக்கலாம். முதல்ல சாப்பாட்டை வந்து என்னைக்கு வீண் பண்ணாம இருக்கிறத வந்து நம்ம பழகிக்க ஆரம்பிக்கணும். இப்போ ரீசன்ட் டைம்ல நான் வந்து ரொம்ப வெயிட் போட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நானே யோசிச்சு பார்க்கும் போது, கடைகள்ல போயிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அந்த நேரத்துல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்க எல்லாம் மீதி வச்ச சாப்பாடை நான் ஓவரா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவே வந்து எனக்கு வெயிட் ஏறதுக்கு ஒரு காரணமா மாறிடுச்சு. நான் இது விளையாட்டு போக்குல சொல்லியிருந்தாலும் உங்க எல்லாருக்கும் இது வந்து கண்டிப்பா ஒரு அவேர்னஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த உணவுகள் என்னைக்கும் வீணாகிடக் கூடாது அப்படின்றதுக்காக நான் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேன். ஆனா இதுக்கப்புறமேட்டு நான் போறேன் உங்களுக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு எனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து இங்கேயா இருந்தாலும் சரி எங்க போனாலும் சரி இந்த எண்ணம் எனக்கு மாறவே மாறாது. இது எல்லாரும் பழகிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய உணவை வீணாக்குறதன் மூலயமா அந்த உணவு வந்து குப்பை தொட்டிக்கு போக ஆரம்பிக்குது, அது தேவையில்லாத கழிவுகளாக தான் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த உணவு மீதியாக்குறதன் மூலயமா நமக்கு காசும் மிச்சமாக ஆரம்பிக்கும், சாப்பாடும் வீணாகாம இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஐடியாவை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து கல்யாண மண்டபங்கள்ல வந்து பஃபே முறையில ஒரு சின்ன உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கணும். பெரிய தட்டுகளுக்கு பதிலா சின்ன தட்டுகள், இந்த பஃபே சிஸ்டம் அப்படின்றத அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா ஒரு சின்ன தட்டு வைக்க ஆரம்பிங்க. பெரிய தட்டுலாம் வேணாம், பெரிய தட்டுனா நிறைய எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சின்ன தட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தேவையான அளவு மட்டும் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் பழக ஆரம்பிக்கணும். மீண்டும் மீண்டும் வாங்கிக்கலாம், ஆனா தட்டுல வீணாக்க வேணாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நாம ஏற்படுத்துறது மூலமா சாப்பிட்டு சாப்பிட்டு, அதாவது ஒரு தட்டு பெரிய தட்டு இல்ல சின்ன தட்டா வாங்கி நாம வந்து வைக்கிறதன் மூலமா அந்த சின்ன தட்டுல அவங்க சாப்பிட்டுட்டு வேணுங்கிற டைம்ல போய் வாங்கி சாப்பிடுவாங்க. இதுவே பெரிய தட்டா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பெரிய தட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா எடுத்து போட்டுப்பாங்க, அதுல மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து குப்பை தொட்டிக்கு தான் போக ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா பாதி உணவை வந்து வீணாக்கிறத வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். இதே மாதிரி கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி 2 ஜீரோ ஹங்கர், இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த பசி எல்லாம் உலகத்தை உருவாக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய 4 எளிய உறுதிமொழிகளை பத்தி நான் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா வந்து தட்டுல ஒரு பருக்க கூட வீணாக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிக்கணும் எல்லாருக்குமே. ஏன்னா விசேஷம் அப்படின்னு வரும்போது விசேஷ போய் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம், இல்ல வீட்ல சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது சாப்பிடக்கூடிய அளவுக்கு மட்டும் உணவு எடுத்து அதை வந்து சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். நாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னும் பசிக்குது அப்படின்னு போது தேவையான அளவு மறுபடியும் கேட்டு வாங்கிக்கலாம். முதல்ல வந்து சாப்பாடு அதிகமா போட்டுட்டு அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கொட்டுறது அப்படின்றது வேணவே வேணாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து சின்ன வயசுல இருந்து என்னுடைய தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம தட்டுல சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு போது அந்த தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடை யாரு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்க, அது ஒரு போட்டி மாதிரி வைக்க ஆரம்பிச்சாரு. அதை வந்து குடும்ப விசேஷங்களா இருக்கட்டும், ஆடம்பர செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு தெருவோரத்துல பசியோடு இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்து, ஏழை எளியோர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வேளையாச்சும் உணவு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மனநிறைவு கிடைக்க ஆரம்பிக்கும், மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு சந்தோஷம் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவினுடைய மதிப்பை அடுத்த தலைமுறைக்கு வந்து கற்பிக்கணும். உணவு வீணாக்குறாங்க அப்படின்னு போது அந்த வீணாக்குறத நம்ம ஈஸியா எடுத்து போட்டுறோம், ஆனா அந்த உணவை வீணாக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு போது தட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையா இருக்கட்டும், சின்னதா ஒரு தோசை இருக்கு அப்படின்னு போது அந்த தோசையை மீதி பண்ணிட்டா கூட அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கணும். அதை புரிய வைக்கிறதன் மூலமா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியர்வை இருக்கு இல்லையா, அந்த விவசாயிகளுடைய வியர்வையும் உழைப்பும் வந்து மண்ணில் குப்பை தொட்டியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்க ஆரம்பிக்கும். உலகத்தில் பல போர்கள் விட கொடுமையான ஒரு போர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பசியோடு போராட ஆரம்பிக்கிறது தான். ஒரு பருக்க உணவு கூட வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கணும். இது ஒரு மனிதனுடைய அடிப்படை எண்ணமாக இருக்க ஆரம்பிக்கணும்.

அது மூலியமா தான் நம்மளுடைய இந்த உலகத்துல மாற்றம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எஸ்டிஜி 2 ஜீரோ ஹங்கர் பசியின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சோ இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலை.

0: FM 107.8 வானொலி நாடகம். சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: அது ஒரு கோடை காலங்க. தெனாலி நகரமே வறட்சியில தவிச்சிட்டு இருக்குது. அப்ப ஒரு சன்னியாசி ஊருக்குள்ளார வராரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்யோ பெய்யின்னு பெய்யுது.
2: சாமியார் வந்த நேரம் மழை பெஞ்சிருக்கு.
3: அது தற்செயலா நடந்தது. பண மரத்துல காக்கா உட்கார்ந்ததும் பணம் பழம் விழுந்ததுக்காக காக்கா தான் பழத்தை விழ வச்சதுன்னு சொல்ல முடியுமா?
4: நல்லா சொன்னராமா, உன் அருவியும் துணிச்சலையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன்.
1: சன்னியாசி ராமனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காளி மந்திரத்தை உபதேசிக்கிறார்.
4: இன்றிரவு காளி கோயிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை 1008 முறை ஜெபி. காளி உன் முன் தோன்றுவாள், பயப்படாமல் வரம் கேள்.
1: அன்னைக்கு ராத்திரி ராமன் காளி கோயிலுக்கு போறாரு. அந்த மந்திரத்தை 1008 முறை ஜெபிச்சதும் காளி 1000 முகங்களோட அவன் முன்னாடி தோன்றினாங்க.
5: யாரடா என்னை அழைத்தது? என்னை பார்த்து ஏனடா சிரிக்கிறாய்?
1: ஆனா ராமன் பயப்படாம காளிய பார்த்து சிரிக்கிறார்.
3: தாயே, எனக்கு 2 கைகள் தான் இருக்கு, 1 மூக்கு சிந்தறதுக்கே நான் கஷ்டப்படுறேன். உனக்கு 1000 மூக்கு இருக்கு, ஜலதோஷம் பிடிச்சிட்டா 1000 மூக்க 2 கையில எப்படி சிந்துவேன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு.
5: என்னையே விகடம் செய்து விட்டாயே. இன்று முதல் நீ விகட கவி என்று அழைக்கப்படுவாய்.
3: விகட கவியா? அட, அருமையான பட்டம் தான்.
5: இதோ ஒரு கிண்ணத்தில் ஞானம், இன்னொரு கிண்ணத்தில் செல்வம், ஒன்றை மட்டும் தேர்ந்தெடு.
3: தாயே, புசி பார்க்காம எப்படி ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுக்கிறது
1: அப்படின்னு சொல்லி 2 கிண்ணங்களையும் எடுத்துக்கிறார்.
3: எனக்கு அறிவும் வேண்டும், செல்வமும் வேண்டும். அறிவு மட்டும் இருந்தால் செல்வம் இருக்காது, செல்வம் மட்டும் இருந்தால் அதை சரியாக பயன்படுத்த அறிவு இருக்காது. அதனால் தான் 2 எடுத்துக்கிட்டேன்.
5: அடே விகட கவியே, உன் அறிவுக்கும் நகைச்சுவைக்கும் ஈடு இணையே இல்லை.
1: அன்னையிலிருந்து ராமன்

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9362 62809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்னா இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் கேளுங்க, இது 107.8.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணான்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
5: விஜயநகர சாம்ராஜ்யம் கலை, கல்வி, அறிவு அப்படின்னு எல்லாத்துலயும் சிறந்து விளங்கிய காலம். மன்னர் கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில ஒரு நாள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோட தெனாலிராமன் விஜயநகரம் நோக்கி பயணம் பண்றார். காளியம்மனோட அருளால விகட கவியாக மாறி இருந்தாலும் அரசவைக்குள்ளார போறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சும் இருந்தது. முதல்ல ராஜகுரு தாத்தாச்சாரியவருடைய ஆதரவு வேணும். தன்னோட வீடு வாசல்களை வித்துட்டு பயணத்துக்கு பணம் ஏற்பாடு செஞ்ச தெனாலிராமன் தாய், மனைவி, குழந்தையோட கால் நடையாவே விஜயநகரத்தை அடைந்தான்.
6: அம்மா, நீங்களும் குடும்பமும் இங்கேயே தங்கிக்கோங்க, நான் ராஜகுருவை பார்த்துட்டு வரேன்.
7: சரி ராமா, கவனமா போயிட்டு வா.
5: நேரா ராஜகுருவோட மாளிகைக்கு போறான். ஆனா அங்க ஏகப்பட்ட கூட்டம், கலைஞர்கள், அறிஞர்கள் அப்படின்னு எல்லாரும் ராஜகுருவை சந்திக்க காத்திருக்கிறாங்க.
8: எல்லாரும் வரிசையில் நிக்கணும், யாரும் உள்ள போக கூடாது.
6: இப்படி நின்னா இன்னைக்கு உள்ளேயே போக முடியாது போல இருக்கு.
8: ஏய், வலிய விடுங்க, வலிய விடுங்க, நான் ராஜகுரு தட்சாச்சாரியோட பரம சிஷியன்.
9: என்னது, பரம சிஷியனா?
8: ஆமாம், அவசரமான விஷயம், நான் குருவை உடனே பார்க்கணும்.
5: அவ்வளவுதான், காவலர்களை சமாளிச்சு தெனாலிராமன் உள்ளே போனான்.
6: ஆஹா, என்ன ஒரு மகான்! கருணையின் கடலே, தியாகத்தின் திரு உருவமே, அறிவின் பொக்கிஷமே.
10: அப்படியா, சொல்லு நீ யார்?
6: குருவே, நான் உங்களுடைய சீடன். தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும்.
10: என்ன உதவி?
6: மன்னருடைய அரசவையில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தர வேண்டும். தாங்கள் மட்டும் சிபாரிசு செய்தால் உங்களுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்பிடுவேன்.
5: தெனாலிராமனுடைய பேச்சையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்த ராஜகுருவுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம் வருது.
10: இவன் அரசவைக்குள் வந்துவிட்டால் மன்னரின் மனசில் சீக்கிரமே இடம் பிடித்து விடுவான். அப்புறம் என்னுடைய செல்வாக்கு என்ன ஆகும்? யார் இவன்? இவனை எனக்கு தெரியவே தெரியாது.
6: குருதேவா!
5: ராஜகுரு என்ன பண்ணாருன்னா, இவனை உடனே வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு. காவலர்களும் பிடிச்சி இழுத்து இவரை வெளியே தள்ளிட்டாங்க. அப்ப மெதுவா நானே நடந்து போறேன்னு தெனாலிராமன் சொல்றான்.
8: ஐயா, வெளியே வாங்க.
6: அட, மெதுவா, நானே நடந்து போறேன்.
5: அவமானத்துல தெனாலிராமனுடைய முகம் சிவக்குதுங்க. ஆனா அவன் மனம் மட்டும் உடையவே இல்ல.
6: ஆமாம், நான் முட்டாள்தான். மன்னரை நேரடியாக பார்க்காம நந்தியை போல் வழிமறித்து நிற்கிற ஒருத்தருடைய சிபாரிசை நம்பி வந்தேனே, நான் முட்டாள்தான். ஆனா இனிமே என்னை விட பெரிய முட்டாள்கள் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு காட்டுவேன். என்னை அவமானப்படுத்திய ராஜகுருவை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்.
5: அந்த நிமிடத்துல தெனாலிராமனுடைய மனதுல ஒரு சபதம் பிறக்குது. இனி யாருடைய சிபாரிசும் வேண்டாம், தன்னோட அறிவால தானே அரசவைக்குள்ளார நுழைவான். அதற்காக நேரா மன்னர் கிருஷ்ணதேவராயருடைய அரசவை நோக்கி நடந்தான் தெனாலிராமன். அங்க அவனுக்காக காத்திருந்ததுங்க அவன் வாழ்க்கைய மாற்ற போகும் அடுத்த சந்திப்பு.

0: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: எஸ் மிஸ்.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: எஸ் மிஸ்.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: விஜயநகர அரசவினாலே அங்க எப்பயுமே ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கும் அப்படிதான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில அமர்ந்திருக்க அமைச்சர்கள் அறிஞர்கள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. அப்ப ராஜகுருவால அழைத்து வரப்பட்ட ஒரு தத்துவ ஞானி ரொம்ப சீரியஸா நின்று பேசிட்டு இருக்கிறாரு.
3: மன்னர் பெருமானே, இந்த உலகத்துல நம்ம கண்ணால பாக்குறதோ நாக்கால சுவைக்கிறதோ அனுபவிக்கிறதோ இவை எல்லாமே உண்மைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பார்த்தா இவை எல்லாமே ஒரு மனப்பிரம தான்.
2: அரசவையில இருந்தவங்க எல்லாருமே அமைதியா அவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. தத்துவ ஞானியும் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பேச ஆரம்பிக்கிறாரு.
3: நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய எண்ணங்களால உருவாகுது. உண்மையில சொன்னா நம்ம எதையும் செய்யறதே கிடையாது.
2: அவ்வளவுதான். அங்க அமைதியா உட்கார்ந்து இருந்த தெனாலிராமன் மெதுவா எந்திரிக்கிறான்.
4: ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம்.
3: கேளுங்கள் தெனாலிராமா.
4: நீங்க சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கலாம். நாம பாக்குறது கேக்குறது எல்லாமே பிரம்மன் சொல்றீங்க இல்லையா?
3: ஆமாம், அதுதான் உண்மை.
4: நாம உண்மையிலேயே சாப்பிடுறதுக்கும் சாப்பிடுற மாதிரி நினைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையா?
3: ஆமாம், அதுவும் பிரம்மைதான்.
4: ஓ அப்படியா? ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப நம்ம சாப்பிடுறதும் பிரம்ம தானே?
2: தெனாலிராமன் சின்னதா சிரிக்கிறான். அவன் ஏதோ செய்ய போறான்னு புரிஞ்ச சில அரசவையினர் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க.
4: சரிங்க ஐயா, அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு.
3: வாய்ப்பா? எதற்கு?
4: இன்று நம் மன்னர் நமக்காக ஒரு அறுசுவை விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. நம்ம எல்லாரும் போய் நல்லா சாப்பிடுவோம். ஆனா இவரு மட்டும் சாப்பிட வேணாம்.
3: என்ன சொல்கிறீர்கள்
4: ஐயா? நீங்க எதுக்காக சாப்பிடணும்? நீங்க சொன்னபடி சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. நாங்க எல்லாம் போய் நல்லா சாப்பிடுறோம். நீங்க மட்டும் நான் சாதம் சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. கடைசியா வயிறு நிறைஞ்சிருக்கான்னு மட்டும் பாத்துக்கலாம்.
2: அவ்வளவுதான். தெனாலிராமனோட அந்த பதிலுக்கு தத்துவ ஞானியிடம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அரசவையில் இருந்த எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மட்டும் தெனாலிராமனை பார்த்து பெருமையா சிரிக்கிறாரு. அரசவையே கைத்தட்டலால அதிர்ந்தது. தெனாலிராமன் வழக்கமான அந்த குறும்பு சிரிப்போடு மன்னருக்கு தலை வணங்கினான். ராஜகுருவோ எதுவும் பேச முடியாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படிதான் ஒரு பெரிய தத்துவத்தையே ஒரு சின்ன கேள்வியால தெனாலிராமன் தலைகீழா மாத்திட்டான். அன்னையிலிருந்து விஜயநகர அரசவையோட அஸ்தான விகடகவியா தெனாலிராமனுடைய புகழ் இன்னும் உயர்ந்தது. பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுறது அறிவு கிடையாது. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டியத சரியா சொல்றதுதான் உண்மையான அறிவு.

0: FM 107.8 வானொலி நாடகம் விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர பேரரசு மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் பிரம்மாண்ட அரசவை. அரசவையில மந்திரிகளும் பிரதானிகளும் கூடியிருக்கிறாங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப
2: மாமன்னர் கிருஷ்ணதேவராயரே, என்னுடைய ஜால வித்தைகளை பார்த்து ரசிக்க தயாராகுங்கள்.
1: ஜால வித்தைக்காரன் அவனோட செப்பிடி வித்தைகளை ஒவ்வொன்னா செய்து
2: காட்டுறான். இந்த உலகத்திலேயே என்ன வித்தையில் வெல்லக்கூடியவன் யாருமே இல்லை. 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட ஜால வித்தைகளை உங்களால் மீண்டும் பார்க்க முடியாது.
1: ஜால வித்தைக்காரனோட பேச்சுல அகபாவம் அதிகமா இருக்குது. அந்த நேரத்துல
3: ஓ அப்படியா,
2: யார் அது?
3: நான் தான் டெனாலிராமன். நீ இந்த உலகத்துல உன்னை வெல்ல யாருமே இல்லைன்னு சொன்னியே.
2: ஆமாம், அதில் என்ன உனக்கு சந்தேகம்?
3: நான் கண்ணை மூடிக்கொண்டு செய்யும் ஒரு காரியத்தை உன்னால் கண்ணை திறந்து கொண்டு செய்ய முடியாது.
2: என்ன, கண்ணை திறந்து கொண்டு செய்ய முடியாதா?
3: நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா 1000 பொற்காசுகள் உனக்கு தான். நான் இந்த போட்டியில ஜெயிச்சா 1000 பொற்காசுகள் நான் எடுத்துப்பேன்.
2: பார்த்து விடுவோமா? சிறுவனே, நீ கண்ணை மூடிக்கொண்டு செய்யும் காரியத்தை என்னால் கண்ணை திறந்து கொண்டு செய்ய முடியாதா? உன் சவாலை நான் ஏற்கிறேன்.
4: அப்படியானால் போட்டி தொடங்கட்டும்.
1: தெனாலிராமன் அமைதியா தரையில அமர்ந்தான். தன்னுடைய 2 கண்களையும் இறுக்கமா மூடிக்கிட்டான். அவனோட 2 கைகள்லயும் மணல அள்ளனான். அடுத்த நொடி தெனாலிராமன் தன் கண்கள் மீது அந்த அள்ளி வச்சிருந்த மணல கொட்டிக்கிறாரு.
3: அடடா, நான் செஞ்சதை நல்லா பாத்தியா? இப்ப நான் செஞ்ச மாதிரியே நீ உன் கண்ணை திறந்து வச்சு உன் கண்ணு மேல மணல குட்டி காட்டு.
2: அது

0: அது எப்படி முடியும்?
1: ஏன், நீதான் உலகத்திலேயே பெரிய ஜால வித்தக்காரன் இல்லையா? கண்களை மூடிக்கொண்டு மணலை கொட்டுவது சுலபம், ஆனா கண்களை திறந்து வைத்து கண்களின் மீதே மணலை கொட்ட முடியுமா?
2: ஜால வித்தக்காரனால பதில் சொல்ல முடியல.
0: நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் தெனாலிராமா.
3: தெனாலிராமா, உன் அறிவிற்கு நிகரே இல்லை.
1: மன்னா,

வெற்றி கிடையாது. புத்திசாலித்தனமா யோசித்தாதான் வெற்றி. பலம் இல்லாமலே வெற்றி பெறலாம். தெனாலிராமனோட இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தோட மீண்டும் சந்திப்போம்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உயிர் உலகமும் புலப்படாமல் போகக்கூடிய தாவரங்களும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலை பொழுதின் மென்மையான ஒளி பள்ளி வளாகம் ஃபுல்லாவே பரவுது. மைதானத்துல ஓரத்துல பல ஆண்டுகளா நிழல் தந்து நிற்கக்கூடிய முதிர்ந்த வேப்ப மரம் காத்துல மெதுவா சலசலக்குதுன்னு சொல்லலாம். அதனுடைய கிளைகள்ல சிட்டுக்குருவிகள் கீச்சிடுது. பக்கத்துல இருக்கக்கூடிய பூச்செடிகள்ல வண்ணத்து பூச்சிகள் சிறகடிக்குது. கொஞ்சம் தள்ளி அகன்ற கிளைகளை விரிச்ச புங்க மரம் தன்னை அறியாமலே பல குழந்தைகளுக்கு நிழலா நிற்குது. தரையில சின்ன செடிகளும் புற்களும் பச்சை பாய் விரிச்சது போல பரவி இருக்கு. அந்த சூழல்ல மாணவர்களிடம் ஆசிரியர் ஒரு கேள்வியை கேக்குறாங்க, இங்க உயிர் உள்ளவை என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பதில் வந்து தயக்கம் இல்லாம வந்து விழுது. குருவி இருக்கு, பட்டாம்பூச்சி இருக்கு, அணில் ஓடிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா அமைதி. மாணவர்கள் கூறிய பதில்கள் சரியானதாங்க. ஆனா அந்த இடத்தோட பெரும்பகுதிய நிரப்பி இருந்த வேம்பும் புங்கமும் பூத்திருந்த செடி கொடிகளும் தரையெங்கும் வளர்ந்திருந்த புற்களும் அவங்களோட பதில்கள்ல இடம்பெறல. இது சின்ன சம்பவம் மட்டும் இல்லங்க, இயற்கையை நோக்கக்கூடிய நம்மளுடைய பார்வைய பிரதிபலிக்க கூடிய கண்ணாடின்னு சொல்லலாம். நம்மளுடைய கண்களுக்கு முன்னால விரிச்சிருக்க கூடிய பசுமை உலகம் எப்படி நம்மளோட கவனத்துல இருந்து அமைதியா விலகி நிக்குது அப்படின்றத இது உணர்த்துது. தாவர புறக்கணிப்பு. நாம இயற்கைய நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிறோம். காட்டுயிர்களோட ஒளிப்படங்களை ரசிக்கிறோம். பறவைகளோட குரலை கேட்டு மகிழ்றோம். அரிய உயிரினங்களை பத்தி ஆவணப்படங்களை ஆச்சரியத்தோட பாக்குறோம். ஆனா அது எல்லாமே வாழ்வதற்கான அடித்தளமா இருக்கக்கூடிய தாவர உலகத்தை எத்தனை முறை நம்ம உணர்ந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கணும். நாள்தோறும் மர நிழல்ல நடக்கிறோம். இலைகள் வடிகட்டிய காற்றையே நம்ம சுவாசிக்கிறோம். தாவரங்கள் உருவாக்கிய உணவையே நம்ம சாப்பிடுறோம். அதோட மருத்துவ பயன்களையும் நம்ம பெறோம். இருந்தாலுமே அது நம்மளோட ஞாபகத்திலேயோ உரையாடல்கள்லயோ பல நேரம் நம்மளோட பார்வையிலயோ கூட இடம்பெறதில்ல. இந்த முரண்பாடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாவே ஆராய்ச்சியாளர்களோட கவனத்தை ஈர்த்த ஒரு அறிவியல் உண்மை அப்படின்னு சொல்லலாம். பார்வை குறைபாடு. தாவரவியல் கல்வியாளர்களான ஜேம் ஹெச் வான்ரிச், எலிசபெத் ஷல்லர் இவங்க எல்லாமே மாணவர்களோட இயற்கை அறிதல் முறைய ஆய்வு செஞ்சப்ப வியப்பான ஒரு உண்மையை கண்டறிஞ்சாங்க. தங்களோட பகுதியில இல்லாத ஒளிப்படங்கள்ல மட்டுமே பார்த்த பல விலங்குகளை மாணவர்கள் எளிதா அடையாளம் பார்த்திருக்காங்க. ஆனா நாள்தோறும் பார்க்கக்கூடிய தங்களோட சுற்றுப்புற தாவரங்களை அடையாளம் காண தவறிட்டாங்க. அவங்க இயற்கைய பார்த்தாங்க, ஆனா அந்த இயற்கையோட உயிர் ஆதாரமா இருக்கக்கூடிய தாவரங்களை பார்க்க தவறிட்டாங்க. இந்த மனப்போக்குக்கு பிளான்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னும் அவங்க வந்து பெயரிட்டு இருக்காங்க. தமிழ்ல இத தாவர பார்வை குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுத்தி உயிரோட நிற்கக்கூடிய தாவரங்களை சுற்றுச்சூழலின் உயிர்ப்பான அங்கங்களா அல்லாம இயற்கை காட்சியோட அசையாத பின்னணியா மட்டும் பார்க்கக்கூடிய பழக்கமே தாவர பார்வை குறைபாட்டுக்கான அடிப்படைன்னு சொல்லலாம். கண்கள் நல்லா பார்த்தாலுமே கவனம் தாவரங்களை நோக்கி செல்லாம போகக்கூடிய மனநிலையே இது குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆய்வு வெளியானதுக்கு அப்புறமா உலகத்துல பல நாடுகள்ல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளும் இதே மனப்போக்கு வயது மொழி பண்பாடு ஆகிய எல்லைகளை தாண்டியும் பரவலா இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி தாங்க உயிர் உலகமும் புலப்படாமல் போகக்கூடிய தாவரங்களோட நிலைமையும் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சேலம். என்னுடைய
1: பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டுங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய 20 வட்டாரங்கள்ல மின்னணு பயிர் கணக்கெடுப்பு நடைபெறுது. இதை தன்னார்வலர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: சீனிவாசன், வேளாண்மை இயக்குனர், சேலம் மாவட்டம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையிலிருந்து பேசுகிறேன். சேலம் மாவட்டத்தில் தற்பொழுது 20 வட்டாரங்களில் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த மின்னணு பயிர் கணக்கெடுப்பு 15-9 முடிய நடைபெறும். இதற்கு தன்னார்வலர்கள் வந்து தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த தன்னார்வலர்களுக்கு இந்த சர்வே பண்றதுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதுக்கு வந்து ஒரு

0: முதன்மை பெயர் ஒரு பெயரா இருக்கும் பட்சத்துல 5 ரூபாயும் ஒரு சப்டிவிஷனுக்கு. தரிசு நிலமா இருந்ததுன்னா அதுக்கு 3 ரூபாயும், ஒவ்வொரு சப்டிவிஷனும் வேற கூடுதலாக போயிருந்ததுன்னா அதுக்கு வந்து 2 ரூபாயும் கூடுதலாக கிடைக்கும். மேலும் மலைப்பதிவு பெயர்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். எனவே வந்து அலுவலோட இணைந்து நீங்கள வந்து இந்த மின்னணு பயிர் கணக்கெடுப்புல பணி இழந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி பொறுத்து 500 ல் இருந்து 1000 ரூபா வரைக்கும் குறைஞ்சபட்சம் என்னவெல்லாம் உங்களுடைய வங்கிக்கே நேரடியாக வர வைக்கப்படும். இதுக்கான பயிற்சி வந்து நாங்கள் அனைத்து வட்டார உதவி அலுவலர்களையும் வழங்குறோம். அதனால் வந்து அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை நீங்கள் அணுகலால் உங்களை வந்து நீங்கள் இருக்கும் பணியாற்ற விரும்பும் அந்த கிராமத்திலேயே நீங்கள் பணியாற்றலாம், அல்லது பக்கத்து கிராமத்தில் பண்ணலாம். அதனால் யாரார் விருப்பம் உள்ள கல்லூரி மாணவர்கள், தன்னார்வர்கள், செல்போன் அந்த டிஜிட்டல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ளலாம் என்று கேட்டு விடுகிறேன். நன்றி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இதற்கு உண்டான பயிற்சி எங்க நடக்குது, அந்தந்த கிராமங்கள்ல இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொன்னாங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டம் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோன எஃப்எம் சார்பாகவும் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளுனே
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்,
3: குட் மார்னிங் மிஸ்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூச்சிக்கொல்லிகளை அடிக்கிறதுனால மண்ணோட தன்மை மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இறக்கிறதுக்கு நேரிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: மண்ணுக்கு நமக்கு எப்படி உயிர் இருக்கோ அதே மாதிரி மண்ணுக்கும் உயிர் இருக்கு. அந்த அந்த மேல களைக்கொல்லி அடிக்கிறதன் மூலமா மேல உள்ள பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். அதனால நீங்க அந்த நுண்ணுயிர்கள் வந்து கம்பல்சரி விடணும். இயற்கை முறையில மாறிட்டீங்கன்னா தயவு செஞ்சு களைக்கொல்லியோ உரமோ காட்டுக்குள்ள கொண்டுட்டு வராம இருக்கிற வரையிலும் நம்மளுடைய மண் பாதுகாக்கப்படும். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு ஒரு அருமையான நல்லதொரு மண்ணை கொடுத்தாங்க. அடுத்து நமக்கு அவங்க எப்படி நல்ல மண்ணை கொடுத்தாங்களோ நாம வந்து அடுத்த சந்ததி நாம்பளும் அவங்க கொடுத்த மண்ண நல்ல மண்ணா குடுக்கலன்னா கூட கெடுக்காம அவங்க கொடுத்த மாதிரியேனாலும் நம்ம அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும். இப்ப எல்லாம் நிறைய களைக்கொல்லி அடிச்சு மண்ணை கெடுத்து அந்த மண்ணை அவங்களுக்கு கொடுத்துட்டு போனா பிற்காலத்துல எப்படி அந்த மண்ணுல பயிர் போட்டா விளையுமா விளையாதான்னு கூட தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி மண்ணை மாத்தாம இயற்கையான முறையில மாறி ரொம்ப எளிமையா செய்யலாம். இதே மாதிரிதான் அடுத்தது 45வது நாள் திரும்ப ஒரு தடவை நீங்க 35வது நாள் இருந்து 40 நாளுக்குள்ள திரும்ப ஒரு டைம் நீங்க களை எடுத்துட்டீங்க அப்படின்னா களை அரெஸ்ட் ஆயிடும். எங்க காட்டுல களைகள் அதிகம் வருது, அதனால நான் 3 டைம் களை எடுக்கிறேன். இவ்வளவுதான், 25 நாளைக்கு ஒரு தடவை நான் மீனவ மீளம் கீழே விடுறேன். அதே மாதிரி வாரத்துல ஒரு தடவை நுண்ணுயிரிகள் டெவலப்பிங் பண்ணி ஒரு பேஷன் சாணம் 2 கிலோ புண்ணாக்கு இந்த எல்லா நுண்ணுயிரிலிருந்து கொண்டுட்டு போய் அதுல ஊத்திட்டு அந்த நுண்ணுயிரிகளை டெவலப் பண்ணி நான் வயலுக்கு விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் இயற்கையான முறையில முழுக்க முழுக்க பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நான் எடுத்து விளைவிச்சு நான் அதை நெல்லா கொடுக்காம அதை நான் அரிசியா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விவசாயி தன்னுடைய நெல்லை வந்து நெல்லா விற்பனை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். கம்மினா என்ன, நம்ம செஞ்ச செலவு எடுத்துட்டாலே பெருசு. அந்த அளவுக்கு தான் விவசாயத்தினுடைய தன்மை வந்து இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா அதையே நம்ம அடுத்த கட்ட மதிப்பு கூட்டல அரிசியின் அளவு நம்ம மதிப்பு கூட்டி கொண்டுட்டு போகும் பொழுது நீங்க இயற்கையான முறையில பண்ணிட்டு நான் மில்லுல கொடுத்து வேக வைக்கிறேன், மில்லுல கொண்டு போய் கொடுத்துட்டு பல பேர் போடுற அதே தண்ணியில நம்ம நெல்லை போட்டாலும் நம்ம இவ்வளவு நாள் செஞ்ச அதனுடைய மகிமை வந்து போயிடுச்சு.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது

உங்க பத்மாவதிங்க, இப்ப இயற்கையான முறையில பாரம்பரிய நெல் ரகங்களை நாங்க எந்த மாதிரி விதைச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ ஃபைபர் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது வந்து உபயோகமா இருக்கும், நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்னொன்று முக்கியமான தொழில்நுட்பம் இடுபொருள்கள் என்னன்னா நானோ ஃபைபர் டெக்னாலஜின்னு சொல்றோம். இந்த நானோ ஃபைபருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கடையில எல்லாம் பார்த்துப்போம், எக்ஸிபிஷன்ல எல்லாம் பார்த்துருப்போம். இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பஞ்சு மிட்டாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் நானோ ஃபைபர் டெக்னாலஜிங்கிறோம். அதுல வந்து என்னன்னா ஒரு பாலிமர் சொல்யூஷன்ல வேளாண் பயிர்களுக்கு தேவையான அனைத்து இடுபொருள்களையும் அந்த பாலிமர் சொல்யூஷன்ல போட்டு நானோ ஃபைபரா கன்வெர்ட் பண்றோம். எங்கிட்ட அந்த மெஷின் இருக்கு, எலக்ட்ரோ ஸ்பின்னிங்னு ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல அந்த பாலிமர் சொல்யூஷனை ஹை இன்டென்சிட்டி வோல்டேஜில் சப்ஜெக்ட் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் வந்து ஃபைபராக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஃபைபர் வந்து அந்த செலந்தி வலை மாதிரி கண்டினியூஸாக ஃபைபர் நாரிழைகள் வரும். அந்த நாரிழையில் எல்லா ஊட்டச்சத்துகளும் இல்லை பயிர்களுக்கு தேவையான அனைத்து இடுபொருள்களும் அதில் அடங்கியிருக்கும். இந்த நாரிழைகளை கொண்டு சீட் கோட்டிங் பண்ணும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் பல்சஸ்லையும் கிரவுண்ட் நட்லையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். அதில் இந்த நானோ ஃபைபர் கோட்டிங் மூலமாக பல இடுபொருள்களை கொடுக்கும்போது உரைச்சளவு மிகவும் குறைமையாகும், 90% கூட குறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஆராய்ச்சி நிலையில பண்ணிருக்கோம், சில ஆராய்ச்சி நிலையங்கள்ல கூட இதை பற்றிய ஆய்வுகள் நடத்திருக்கிறோம். பவானி சாகர் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்துல பண்ணிருக்கிறோம், ஆழியார் நகர்ல ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன தெரியுதுன்னா இந்த நானோ ஃபைபர் மூலமா அனைத்து இடுபொருள்களையும் உள்ளடக்கி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஆராய்ச்சி நிலையில இருக்குது. இது சீட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்காக இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வந்து சீட் இண்டஸ்ட்ரீஸ் அடாப்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா பயிர் வேளாண் மக்களுக்கு எந்த உரைச்ச செலவோ அல்லது ஏதோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கிலோவுக்கு மேபி 5-10 ரூபாய் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அல்டிமேட்டாக மற்ற இடுபொருள்கள்லாம் பயிர்களுக்கு எந்த இடுபொருள் இடாமல் நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து நானோ ஃபைபர் தொழில்நுட்பம். இதெல்லாம் இதுவரைக்கும் இடுபொருள்களை பற்றி பார்த்தோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நானோ தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்துறதுனால உரச்செலவை எந்த அளவுக்கு குறைச்சி நம்ம விவசாயம் செய்ய முடியுது அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. தத்தளிக்க கூடிய ஈரோடு எலத்தூர் குளம், ஈரோடு மாவட்டம் எலத்தூர் குளம், 2206 பறவைகள், 174 பூச்சி இனங்கள், 228 தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 695 உயிரினங்களோட உயிர் நாடியா திகழுது. தமிழ்நாட்டுல 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமா செப்டம்பர் 2025 தமிழ்நாடு அரசால பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த இடம் இன்னைக்கு அரசோட அலட்சியத்தால அதிகாரப்பூர்வ பலகை கூட இல்லாம அனாதையா நிக்குதுன்னு சொல்லலாம். 2 மாதங்களுக்கு முன்னாடி அரங்கேறிய சட்டவிரோத பறவை மீன் வேட்டைகள், மர்ம நபர்கள் தீ வைத்து மது அருந்துதல் போன்றவை, இது எல்லாம் போதாதுன்னு இப்ப சில மரங்கள் வெட்டப்பட்டு புதர்களும் அழிக்கப்பட்டதால இனப்பெருக்க காலத்துல பறவைகளோட கூடுகள் செதஞ்சு முட்டைகள் நிலத்துல செதறி கிடக்கும் அவலம் நிகழ்ந்திருக்கு. அதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் வனத்துறை கிட்ட பேசினாங்க. மரங்கள் மூலிகை அளிப்பு அப்படின்னு சொல்லும் போது திருப்பூர் இயற்கை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் காமாட்சி 1990 வனத்துறையால எலந்தூர் குளத்துல வளர்த்து பாதுகாக்கப்பட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலான உடை, ஊஞ்சல், வேம்பு, வெப்பாலை, கருவேல மரங்களும் அரிய உலர்நில மூலிகைகளும் நிறைஞ்ச அடர்ந்த காட்டின் ஒரு பகுதி புரிதல் இல்லாம சேதாரம் செய்து அழிக்கப்பட்டிருக்கு. December 2023 அப்போதைய ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வனத்துறையால வளர்க்கப்பட்ட 2059 மரங்களையும் பறவைகள் நலன் கருதி எக்காரணத்தை கொண்டும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா எழுத்துப்பூர்வமா உத்தரவிட்டிருக்காரு. தொடர்ந்து March 2025 கூடிய எலத்தூர் பல்லுயிர் மேலாண்மை குழுவும் பல்லுயிர் நலன் கருதி காஞ்ச மரங்கள் உட்பட எந்த தாவரத்தையும் அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு தாவரங்களை அகற்றக்கூடிய நடவடிக்கைகளை பல்லுயிர் மேலாண்மை குழு கடந்த 6 ஆண்டுகளா இங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய சூழல் அறிவும் அமைப்பின் வழிகாட்டுதலின்றி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினதா சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியரோட ஆணைக்கும் பல்லுயிர் மேலாண்மை குழுவோட தீர்மானத்துக்கும் மதிப்பளிக்காம ஆந்தை, கள்ளிப்புறா, சிறிய தவிட்டுப்புறா, சின்னான், சிலம்பன், தூக்கணாங்குருவி, மஞ்சள் தொண்டை சிட்டு ஆகியவை இனப்பெருக்க வாழிடம் அளிக்கப்பட்டிருக்கு. வெண்பூலா, செம்முள்ளி, காட்டு துளசி, சிறுக்கன் பீலை, யானை நெஞ்சில் போன்ற மூலிகை தாவரங்களும் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. மக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கண்டன குரல் எழுப்பியதை தொடர்ந்து வனத்துறையும் கிராம நிர்வாக அலுவலரும் நேர்ல ஆய்வு செஞ்சு அனுமதி இல்லாம மரங்களும் பிற தாவரங்களும் வெட்டப்பட்டு பறவைகள் இனப்பெருக்கம் செய்யும் வாழிடம் சேதாரப்பட்டத உறுதி செஞ்சிருக்காங்க. பாதுகாக்கப்பட்டதாக அரசால அறிவிக்கப்பட்ட நிலப்பரப்பிலேயே நிகழக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் அழிவை தடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கொள்கைய வார்த்தையில மட்டும் இல்லாம செயல்லையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே வீட்டில் நல்லா படுத்து தூங்கணும் அப்படி இல்லையா? நம்ம சேலத்தில் ஏற்காடுக்கு அப்படின்னா தருமபுரி ஒகேன கழுகுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரணும்ப்பா அப்படி மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால போக முடியாமலும் போகலாம், அப்படி போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாம நம்மளுடைய சோனா எஃப்எம் டியூன் பண்ணி மதியம் 12 மணிலிருந்து ஒரு ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை சிறப்பு அம்சங்களை உங்ககிட்ட சேர்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, போன வாரம் நம்ம வந்துட்டு மல்லமுப்பம்பட்டி அப்படிங்கிற இந்த ஊரை பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க போயிருந்தோம். இந்த ஊர் பத்தி கேட்டோம்னாவே கண்டிப்பா வந்துட்டு இது ஏதோ பழங்காலத்து ஊர் போலியே அப்படி மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். கண்டிப்பாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஊர் கொஞ்சமா வந்துட்டு டெவலப் ஆயிருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பழமையான ஒரு ஊரா தாங்க இருந்திருக்குது. இந்த ஊர்ல வந்துட்டு என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, இந்த ஊர்ல மெயினா ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டை பத்தி சொல்லணும்னா, முத்துநாயக்கம்பட்டி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அங்க விளையாடுறதுக்காக வருவாங்க. அவ்வளவு பெரிய கிரவுண்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நிறைய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து முக்கியமான ஒரு கோயிலும் இருக்குது. அந்த கோயில் எப்படி இருக்கும், அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த கோயில் எப்ப தோன்றுச்சு, இந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி போகணும் அப்படின்னா, நம்முடைய சேலத்திலிருந்து தாரமங்கலம் போற வழியில போயிட்டு புதுரோடு அப்படிங்கிற அந்த ஒரு ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானாலிருந்து ரைட் கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாவே இந்த ஊரை மட்டும் நம்ம ரீச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளாரியே ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊரை மட்டும் நம்ம கண்டிப்பா ரீச் பண்ணிடலாம். இந்த ஊருடைய பஸ் ஸ்டாப் பேர் வந்துட்டு ஜெயா தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஜெயா தியேட்டர் அப்படின்னு சொன்னதான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அங்க ஏற்கனவே ஒரு தியேட்டர் இருந்ததாகவும் அதோடைய நினைவாகவே வந்துட்டு இந்த ஊருடைய பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு ஜெயா தியேட்டர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாம்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
1: போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
0: என்ன சொல்ற?

0: அப்படியா?
1: ஆமா நிஷா, இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
0: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
0: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு. நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
0: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மல்லமூப்பம்பட்டி அப்படிங்கிற இந்த ஏரியாவை சேர்ந்த ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் முத போயிட்டு ஒரு அக்காட் தாங்க பேசியிருந்தேன். அந்த அக்கா இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாமா? வணக்கம்.
5: வணக்கங்க
4: அக்கா. உங்களோட பேர் என்னக்கா?
5: என் பேர் பத்மாவதி.
4: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
5: இந்த ஊர்ல நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேங்கண்ணே. இப்போ எனக்கு 50-60 வயசு வரும் இருக்கும்.
4: ஓகேக்கா, இத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இந்த ஊர் வந்து நிறைய விஷயத்துல டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். அப்படி ஏதாவது நீங்க டிஃப்ரென்ஸ் பாத்தீங்களா?
5: ஆமா ஆமாங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. வெளி மாநிலத்துல இருந்தும் வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. பழைய மாதிரி எல்லாம் அந்த காடா இருந்ததெல்லாம் இப்ப வீடாயிருச்சு.
4: ஓகேங்கா, இந்த ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு ஏன் ஜெயா தியேட்டர் அப்படிங்கிற இந்த பேர் வந்துச்சு?
5: இந்த ஊர்ல அப்ப எல்லாம் தியேட்டர் இல்லை, அது டூரிங் தியேட்டரா கொண்டு வந்தாங்க. அதனால அது ஜெயா தியேட்டர். அந்த ஓனர் அவர் வந்து ஜெயா தியேட்டர்னு வச்சாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய பயமத்த அப்படின்னு இந்த ஸ்டாப்பிங் இருந்துச்சு. அது ஜெயா தியேட்டரா வந்ததும் ஜெயா தியேட்டரா மாறிடுச்சு.
4: ஓகேக்கா, இந்த ஊர் எவ்வளவு பரப்பளவுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: இது வந்து மல்லம்புட்டி கிராமம். இந்த சைடு வந்து இந்த காவேரி கடைக்கு முன்னாடியே இது எண்டு, மல்லம்புட்டி கிராமம் முடியுது. ஊர் வந்து இதுலயே இந்த மல்லம்புட்டி கிராமத்திலேயே ராமகவுண்டனூர் காட்டு வளவு ராமகவுண்டனூர் அப்படின்னு இந்த ஊருக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அதுலேயே வந்து பூனைக்கரடு மேலே அது அந்த ஊர் வந்து இன்னொரு பேர், அதுக்கு ஒரு பேர் மாங்குப்பம். இந்த எண்டு வந்து கரண்டு டால்மியா கரண்டு வரைக்கும் இந்த மல்லம்புட்டி கிராமம் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு சோளமெல்லாம் இதெல்லாம் இந்த இதுக்குள்ள லொக்காலிட்டியில் வருது. சித்தனூர் இதெல்லாம் இந்த மல்லம்புட்டி கிராமத்துக்குள்ள வருது.
4: ஓகேக்கா, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்கும்?
5: இதெல்லாம் இருக்குங்கண்ணே, 100,000 மேலே இருக்கும். 100,000 2,00,000 வீடுக்கு மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து மீறி மீறி போயிருந்தா 10,000 வீடு இருந்து, இப்போ 2,00,000 மேலே இருக்கு வீடு. அப்போ அதிகமாக எண்ணிக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ்லே அவ்வளோ வீடு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது 100,000 மேலே போகுது, ஏகப்பட்ட வீடுங்க இருக்கு.
4: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா, இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்களே, இதே மாதிரி இந்த ஊர் பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்கள்

0: வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, மல்லமுப்பம்பட்டி கிராமத்தில் அடங்கியிருக்கக்கூடிய ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி உலாவுக்காக போயிருந்தோம். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களை இந்த ஊர் மக்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் இன்னும் நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ ஒரு நேயர் வந்து ரெடியா வெயிட்டிங்ல இருந்தாங்க. அவங்க கூட பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: பாட்டி, உங்க பேர் என்ன?
1: எங்கள் பேர் மாதம்மா.
0: நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க?
1: நான் கல்யாண மண்டலத்துலேருந்து 50-70 வருஷத்துக்கு மேலே இருக்கும்.
0: ஓகே பாட்டி, இந்த ஊர் வந்துட்டு இப்போ ரொம்ப டெவலப் ஆகிருக்குது இல்லையா? நீங்கள் அப்போலேருந்தே இருக்கீங்க, அப்போ இருக்கும்போது இந்த ஊர் எப்படி இருந்துச்சு?
1: அதுக்கு முன்னால் என்ன காடுங்க தான் இருந்துச்சு, வீடு அதாவது கூரை கொட்டாயிங்க தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் வெள்ளை மெத்தை வெளியூர்கார் வந்து எல்லாம் நாகரிகமாக இருக்கிறாங்க இப்போ.
0: ஓகே பாட்டி, இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடுற பண்டிகையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாவது இருக்குதா?
1: முத்து மாரியம்மன் கோயில் மார்ச் மாதம் அது இருக்கும். 5 நாள் பூங்காரம் எடுப்பாங்க, அக்னிகாரம் எடுப்பாங்க, அளவு குத்துவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் விசேஷமெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. கூழ் ஊற்றுறது செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் முடியும். வெள்ளிக்கிழமை தான் கடைசி.
0: சூப்பர் பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊர் கோயில் பற்றிலான்ட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நானும் அந்த ஊர் பண்டிகைக்கு வரணும், வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி மாதிரி பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்களாக என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. மக்களே, இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடுற பண்டிகைகள், பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயுமே ரொம்ப ரொம்ப பழங்காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா இந்த ஊர் மாரியம்மன் கோவில் அப்படி மாதிரி இந்த பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மல்லபூம்பம்பட்டி கிராமம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமகவுண்டனூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையும் எடுத்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இந்த ஊர்ல முக்கியமா மக்கள் என்னென்ன தொழிலுக்கு போறாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஊர் பத்தி நான் சொல்ற தம்பி அப்படி மாதிரி ஒரு அண்ணா வந்து வந்திருந்தாரு, அவர் கூட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
1: வணக்கங்க
0: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: என் பேர் முரளிங்க.
0: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
1: நான் பிறந்ததும் இங்கே தான்.
0: நீங்க என்னென்ன வேலைக்கு போயிட்டு
1: இருக்கீங்க? நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டு.
0: ஓகேண்ணா. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்களா, இல்ல மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு கூலி வேலைக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்களா?
1: மேக்ஸிமம் கூலி வேலைக்கு தான் போயிட்டு.
0: ஓகேண்ணா. இங்க உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்காகவும் அப்புறமா வந்துட்டு வீட்டு உபயோகத்திற்காகவும் என்ன தண்ணி வந்து பயன்படுத்துறீங்க? இங்க குளம் ஏரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: மேட்டு தண்ணி தான் வருங்க. பழங்குறதுக்கு வந்து உப்பு தண்ணி தான்.
0: ஓகேண்ணா. இந்த ஊர்ல ஒரு ஏரி இருக்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். அந்த ஏரி எப்படின்னா
1: இருக்கும்? சுத்தம் பண்ணா நீரா?
0: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்கள் என்ன, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் ஆதாரத்துக்காக அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரி வந்து தூர்வாரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள், அதாவது முக்கியமாக இந்த ஊரில் இன்னும் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தோம்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாதிரி நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
1: இந்த விவசாய மரம் இல்லாத இருந்த ஏரி இப்ப வெறும் விவசாய மரமாவே இருக்கு. அந்த விவசாய மரம் எல்லாம் எடுத்து தூர்வாரி சுத்தம் பண்ணி ஏரிய ஒரு பராமரித்து பண்ணி பொதுமக்களுக்கு அந்த அந்த வழியா ஒரு நடைபாதையோ வாக்கிங்கோ ஒரு பூஞ்செடி இந்த சுத்தியும் கூட எல்லாம் வச்சு பொதுமக்களுக்கு விட்டா பரவாயில்ல. இந்த இந்த சுத்து வட்டாரத்துக்கு அந்த மலைமுட்டி ஏரி ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி எல்லாம் தெளிவு பண்ணி கொடுத்தாங்களா பரவாயில்ல. ஆனா பக்கத்திலேயே வந்து ஏரிக்கும் பக்கத்திலே குப்பை மேடு இந்த குப்பை இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த சுடுகாடு இருக்கு, அதையும் ரொம்ப மோசமாக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இடம் கொஞ்சம் நல்லா பண்ணி இந்த விவசாய மரத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாங்களா சூப்பராக இருக்கும். இந்த ஏரி இந்த இந்த சுத்து வட்டாரத்துக்கெல்லாம் குடி தண்ணிக்கு நல்லா உபயோகமாக இருக்கும். அந்த ஏரி ஓரம் பூராமே அந்த கோழி கழிவுங்க குப்பைங்க எல்லாம் அதுதான் அதிகமாக இருக்கு. அதனாலவே மக்களுக்கு நிறைய நோய் வர அது எல்லாமே இந்த கோழி கழிவு இந்த குப்பைங்க இதெல்லாம் சுத்தியும் ஏரி சுத்தியும் இல்லாத சுத்தமயமா இருந்தா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாக்கா, உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக எங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களே. அதே மாதிரி ஒரு ஊரில் வந்துட்டு நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த நீர்நிலைகளை நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அது கண்டிப்பாக காலகாலத்துக்கும் நின்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுமே கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து பத்திரமா அதை கொஞ்சம் பராமரித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன ஊருக்கு போகலாம், அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை உங்களுக்கு

கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போ கிளம்புறேன், திரும்ப அடுத்த வாரம் இன்னொரு ஒரு புது ஊரில் உங்களுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட விடுபடுவது நான் உங்களுக்கு கோபால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி வைப்போம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டாம்பூச்சியின் சிறகுகள் அப்படின்ற இந்த ஒரு கதை தான் சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல மினி அப்படிங்கிற ஒரு முயல் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த முயலுக்கு ஃப்ரெண்டாக ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸு. ஸோ பட்டாம்பூச்சி வந்து தேனெல்லாம் எடுத்து சேகரித்து அதை வந்து முயலுக்கு கொடுக்கும். முயல் வந்து பட்டாம்பூச்சிக்கு பிடிச்ச இந்த பழங்கள் இல்லை இந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை வந்து எடுக்க முடியாது, அதனால் பூக்கள்லாம் பறிச்சுட்டு வந்து பட்டாம்பூச்சிக்கு கொடுக்கும். ஸோ ரெண்டு பேரும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மினி வந்து ஓடி போகும்போது அது கீழே இருந்த கல்லை பார்க்காம தவறுதலா கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு. அப்போது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, இனிமேல் என்னால் எங்கேயுமே போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நம்ம பட்டாம்பூச்சி என்ன சொன்னிச்சுன்னா, இனிமேல் என்னால் பண்ண முடியாதுன்னு நீ யோசிக்காத, இந்த கால் வழியெல்லாம் ஒரு 10 நாளில் சரியாக போயிடும், அதுக்கப்புறமேட்டு நீ எப்பயும் போல் நார்மலாக ஜாலியாக இருக்கலாம், ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதை ஒத்துக்கவே இல்லை மினி. அப்புறமேட்டு கொஞ்சம் நாட்கள் போக போக மினி காலில் இருந்த புண்ணு சரியாக போச்சு. சரியாக போனதும் எப்பயும் போல் ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த காட்டை சுற்றி விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து பட்டாம்பூச்சி சொன்னிச்சு, நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, நீ வந்து உடனே சரியாயிடுவ, சரியானதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு, நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அப்போ இந்த மினி வந்து சொன்னிச்சு, ஆமாம் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உடனே இது வந்து சரியாயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது, காத்திருக்கணும். ஸோ காத்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மினி சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, வெயிட் பண்ணணும். இப்போ நமக்காக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக காத்திருக்க பழகணும். ஸோ இதுதான் அந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்கார் இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: சாய் சரண்.
1: சாய் சரண், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: இந்திரவாளி.
1: சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: எஸ்.
1: எத்தனை பேர்?
2: 6.
1: 6 பேர். சரி ஓகே, யார் யாரெல்லாம் அது பேர் சொல்லுங்க.
2: இந்திர, சாய், சாய், அருஷ், தேஜஸ்வி, ஸ்வேத்,
1: சூப்பர். சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் சரண் கூட பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: நண்பர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9366 3262809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணான்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல்.

0: சமுதாய வானொலியில்
1: குட்டி
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாய் சரண் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம சாய் சரண் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் எப்பயுமே நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் ஏற்படுது, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுமே ஏற்படுது. இதை பார்த்து அதாவது பெரியவங்களே வந்து பயந்துடுறாங்க, என்னடா இந்த வயசில் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை டிப்ரெஷனா, இதுக்கெல்லாம் அவங்க டென்ஷன் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது மேம்?
3: இல்லை, பயப்பட தேவையில்லை. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது இதை நம்ம மேக்ஸிமம் குறைக்க பார்த்துடலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்லாம் தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ அவங்க தே ஹாவ் டு மீட் அவுட் த சொசைட்டி நீட்ஸ். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ், நம்ம இவ்வளோ நம்ம ஃபேமிலியை இப்படி எடுத்துகிட்டு வரணும், நம்ம சொசைட்டியில் இப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அவங்களுக்கு பாவம் குழந்தைங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த ரேங்க் வாங்கி ஆகணும், இந்த கிளாஸ் இத்தனை கிளாஸ் வாரத்துக்கு இத்தனை போய் ஆகணும், இந்த இதில் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸை சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதுக்கு அவங்களுக்கு தேவையான கரெக்டாக அவங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்து ஒரு டெய்லி ரொட்டீன், அழகான ஒரு டெய்லி ரொட்டீன் போட்டு கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வச்சு ரொம்ப எக்ஸஸாக அவங்கள லோட் பண்ணாமல் தேவையான கிளாஸஸ் மட்டும் அனுப்பி, இப்போ அகாடமிக்ஸில் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது இல்லையா, ஸோ அவங்கவுங்க இதில் என்னென்ன வாங்குறாங்க தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த இது அப்படியே வந்தாலும் ட்ரீட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மாத்திரை தாங்கிறது இல்லை, அழகான காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிலாம் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கே சுட்டி காட்டி பிஹேவியர் சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்கள கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை, பட் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேண்ட்ரம்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்கிறத விட அவங்களோட பிஹேவியரை சுட்டி காட்டி இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: குட்டி
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாய் சரண் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்ப நம்ம சாய் சரண் கூட பேசிடலாமா? சாய் சரண், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல பேசிட்டு விளையாடிட்டு இருப்பீங்களா?
2: மேம் போயிட்டாங்க விளையாடுவான்.
1: ஓஹோ, மேம் போயிட்டாங்கன்னா ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க. சரி, ஓகே ஓகே. அப்புறம்
2: ஸ்கூல்ல தமிழ் பிளே நடக்குது.
1: தமிழ் பிளே நடக்குதா? சரி, தமிழ் பிளேல உங்களுக்கு ரைம்ஸ் இல்ல போயம் அதெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஏதாவது சொல்றீங்களா?
2: டம் டம் டம் டம் டம் ஆட டம்.

0: அரசர் அடைவற்றுகிறேன். அனைவரை செய்திருக்கிறேன். முருசோ என்று அண்ணாச்சி மிருகம் எங்க தங்கச்சி.
1: வாவ், கியூட்டா சொல்றீங்க. சரி, இந்த போயமோட பேரு
0: டம்டம்.
1: யார் சொல்லி கொடுத்தா?
0: ஸ்கூல்ல தமிழ் பிளே
1: சொல்றீங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போற. சரி, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
0: தமிழ்.
1: அதுவும் தமிழ் தானா? வெரி குட். சரி, ஏன் உங்களுக்கு தமிழ் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு?
0: தமிழ் பிடிக்கும்.
1: அதான் பிடிக்குமா? ஓகே ஓகே. சரி, இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்? மம்மியா டாடியா?
0: மம்மி.
1: மம்மி ஏன்? குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக், கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமாவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமாவோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிடுங்க. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

8.8 ஷக்கலக்க குட்டி. நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரசம் சாதம் தான். ஏன்னா சாப்பிட்ட உடனே டக்குன்னு ஜீரணாயிரும் ரசம் சாதம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா இப்போ போய் ரசம் சாதமா, குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து அந்த ரசம் சாதத்தை போட்டு ஊட்டி ஊட்டி அவங்க அதை வெறுத்தே போயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வந்து யூஸ்வலாக நம்ம சாதம் தனியாக ரசம் தனியாக அப்படிலாம் கான்செப்டே கிடையாது. இது ஒரு புது விதமான ரசம் சாதம். ஸோ ஒன் பார்ட் ரசம் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, தக்காளி 2, புளி நல்ல எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு, அடுத்ததான் மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், ரசப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 4 பல், உப்பு தேவையான அளவு, தண்ணி 4 கப்பு, நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு. ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் அரிசி, துவரம்பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு, அது கூடவே தக்காளி, புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கரைச்சி சேர்த்து, அது கூட மஞ்சத்தூள், ரசப்பொடி, உப்பு, அப்புறமேட்டு 4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருணும். இது வந்து ஒரு 5-7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருணும். இப்போ அது வெந்ததுக்கு அப்புறமேட்டு அது கூட மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாத்தையும் இடித்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ அது வெந்திருக்கும் இல்லையா, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, இப்போ தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, அது கூட நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, கடுகு இதெல்லாத்தையும் சேர்த்து, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரக பொடி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒட்டுக்காக அது கூட கொட்டி லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி ஒரு கிளறு கிளறி இறக்குனா சூடான 1 பாட் ரசம் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி மதியம் லஞ்சு கொடுக்கறது அப்படின்னு. மதியம் ஏன் கொடுக்குறீங்க, நைட்டு டின்னருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை கேட்ட உடனே அடுத்து போய் இந்த டிஷ்ஷுக்கான வேலைப்பாடை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் சூப்பரானா 1 பாட் ரசம் சாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யூஸ்வலாக ரசம் தனியாக சாப்பாடு தனியாக பிசைஞ்சு சாப்பிட்ருப்பாங்க, அதுவும் பெரும்பாலும் சூடாலாம் இருக்காது. ஸோ இப்படி சாப்பிடும் போது சூடாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ். FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாய் சரண்னா ரொம்பவே சூப்பராக நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை நம்ம சாய் சரண் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஆன்மீக கருத்துக்கள் சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியாக என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு ஆன்மீக ஞானம் எந்த அளவுக்கு முக்கியம் மேம், எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
1: மனித குலத்திற்கு மிகச்சிறந்த நன்மை செய்பவன். அவ்வாறு மனிதனுக்கு ஆன்மீக உதவிகளை செய்து செல்லவர்களையே மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக எந்த காலத்திலும் நாம் காண்கிறோம். ஏனெனில் வாழ்வின் நம் செயல்பாடுகள் அனைத்திற்கும் உண்மையான அடிப்படை ஆன்மீகம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஒரு விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாய் சரண் கூட பேசிடலாமா? சாய் சரண், நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? சூப்பர். சரி, அங்கே என்னென்னலாம் பார்த்தீங்க?
2: விலங்குகள்.
0: என்ன ஸ்டாண்டர்ட்
2: படிக்கிறாங்க?
0: சரி, ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க அப்ப ஊருக்கு போனா, அதானே சொல்ல வரீங்க? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடலை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஸோ மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரமாக எப்படி இருக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பற்றி உங்கள் கூட பேசுகிறதுக்காக தருண் காத்துக்கிட்டு இருக்காரு. மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க. இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு நகரத்தை சுத்தி நாலு பக்கமும் மலைகள் இருந்தா எப்படி இருக்கும்? தெற்குல ஒரு மலை, வடக்குல ஒரு மலை, மேற்குலையும் மலை, கிழக்குலையும் மலை, அதுக்கு நடுவுல ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு. இப்படி இயற்கையே ஒரு கோட்டையை மாதிரி பாதுகாக்கக்கூடிய நகரம் தான் ராவண்டிஸ். ஈராக்கோட குர்திஸ்தான் பிராந்தியத்துல எர்பில் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரம் ஈரான் மற்றும் துருக்கி எல்லைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராவண்டிஸ் சோரன் நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குங்க. ராவண்டிஸ சுற்றி ஜாக்ரோஸ் மலைத்தொடர் விரிஞ்சு கிடக்குது. தெற்குல கோரிக் மலை, வடக்குல ஹின்ட்ரன் மலை, மேற்குல சர்சிக் மலை, கிழக்குல பிரடாசோட் மலை, இப்படி நாலு திசைகள்லயும் மலைகளால சூழப்பட்டிருக்கறனால ராவண்டிஸோட இயற்கை காட்சி உண்மையிலேயே பிரமிக்க வைக்குதுங்க. குறிப்பா ராவண்டிஸ் பள்ளத்தாக்கு, ஆழமான பள்ளத்தாக்குகள், செங்குத்தான பாறைகள், மலைகளுக்கு இடையில ஓடக்கூடிய நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள், இது எல்லாமே சேர்ந்து இந்த பகுதிய இயற்கை ஆர்வலர்களுக்கான ஒரு முக்கியமான இடமா மாத்துது. ராவண்டிஸோட இன்னொரு சிறப்பு அதோட வரலாறு. புதிய அசிரிய பேரரசோட காலத்துல கிமு 10-7 நூற்றாண்டுகளுக்குள்ள இடையில இந்த பகுதி நினினே நகரத்துக்கு செல்லக்கூடிய முக்கியமான வர்த்தக பாதையில் அமைஞ்சிருந்ததா குறிப்பிடப்படுதுங்க. அதுக்கப்புறமா 10ஆம் நூற்றாண்டுல ராவாட்டி வம்சத்தோட தொடர்புடைய ஆட்சிக்கு கீழே நகரம் உருவெடுத்தது. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளா பல்வேறு குர்திஸ் ஆட்சிகளோட முக்கியமான பகுதியா இருந்திருக்கு. ஒரு காலத்துல சோரன் அமீரகத்தோட முக்கிய மையமாவும் ராவண்டிஸ் இருந்ததுங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மலைகளுக்கு எவ்வளவு இயற்கை வரலாறு இருக்கோ அதே அளவுக்கு அரசியல் மற்றும் கலாச்சார வரலாறுமே இருக்குங்க. ராவண்டிஸ் அப்படின்ற பேருக்கே ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு. இந்த பேரு ராவாடி அல்லது ராவண்டி என்ற குர்திஸ் பிரபுத்துவ குடும்பத்தோட தொடர்புடையதா கூறப்படுது. அதனால ராவண்டிஸ் அப்படின்ற பேரை ராவந்தின் கோட்டை அப்படின்ற பொருளோட தொடர்பு படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நகரத்தோட அடையாளம் வரலாறோட மட்டும் நின்று இல்லைங்க, சுற்றுலாவும் இங்க முக்கியமானது. ராவண்டிஸ் பள்ளத்தாக்கோட அழக பாக்குறவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெக்கால் நீர்வீழ்ச்சி, கெளி அலி பெக் நீர்வீழ்ச்சி மாதிரியான இடங்கள் இயற்கை சுற்றுலாவுக்கு பிரபலமானதா இருக்கு. ஒரே இடம் வெவ்வேறு பருவங்கள்ல வெவ்வேறு முகம் கொண்டதா இருக்கு. வரலாறும் இயற்கையும் கைகோத்து நிக்கக்கூடிய குர்திஸ்தானோட மலைநகரம் இந்த ராவண்டிஸ் மலைநகரம் தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாண்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
4: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டிலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்தில் இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்த பொன்ராஜ் அப்படின்ற அண்ணாவை நேரில் சந்தித்து சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தோங்க. அந்த சமயத்தில் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கல்யாணம் பண்ணும்போது பின்பற்றக்கூடிய சடங்கு முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தேன். சடங்கு முறைகளை பற்றி ரொம்ப தெளிவாக நமக்காக விளக்கி இருக்காரு பொன்ராஜ் அண்ணா. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அந்த தாலிக்கட்டுக்கு போகும்பொழுது அங்கே உட்கார வச்சு, தாலிக்கட்டுக்கு போயிட்டு உட்கார வச்சு, அப்போ இப்போல்லாம் ஐயர் வச்சுட்டாங்க. அப்போல்லாம் வந்துட்டு கனியார் வச்சு, அன்னைக்கு கனியார் முறப்பிரகாரம் வச்சு பாதையில் உட்கார வச்சு பாட்டு பாடி எல்லாமே பாட்டு போடுவாங்க. பாட்டு பாட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு பாட்டு போடுவாங்க. இப்போது இங்கே பாடினாங்கள்ல அந்த மாதிரி, சீனே கருணாளா சவனே பெருமாளா இங்கே தாலியை கட்டுங்கடா கொட்டுங்கடா மோளத்தவ அப்படின்ட்டுலாம் வந்து பாட்டு பாடலாம். தாலி கட்டுற நேரத்தை மோளத்தை கொட்டுங்க, யார் யார் தாய் தாப்போ தொட்டு தாலி கொடுவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா அப்பா சித்தப்பமார் பெரியப்பமார் அப்பா மாதிரி யார் இருந்தாலும் போய் அந்த தாலியை வந்து தொட்டு சாமி தொட்டு கொடுக்கணும் அப்படி.

0: தொட்டு கொடுப்பாங்க. அப்போ தொட்டு கொடுத்தா, தொட்டு கொடுத்த பின்னால் தான் வந்து தாலியை வந்து மாப்பிள்ளை எடுத்து அந்த நல்ல நேரத்துக்கு வந்து பொண்ணுக்கழுத்தில் கட்டுவாங்க, பொண்ணுக்கழுத்தில் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அது இதில் முறப்பரி சாங்கியம். கல்யாணத்தில் விருந்தெல்லாம் வந்துட்டு எங்களுடைய இதில் வந்துட்டு என்னன்னா கெடா தான் விட்டோம், சிக்கனை தான். அது யார் ஒரு ஒரு ஒருத்தனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான்லாம் செஞ்சேன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு 200 கிலோ கறி போடணும், 200 கிலோ ஆட்டுக்கறி போடணும், ஒரு 150 கிலோ வந்து கோழிக்கறி, இவ்வளோ கறி வெட்டி சொந்தம் பந்தம் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு போகிற எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும். பத்திரிக்கை கொடுத்து முக்கியமான இடத்துல வச்சு ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்கவும் வச்சு என்ன பண்ண விருந்து வைக்கவும் வந்துடலாம். அன்னைக்கு கறி விருந்து தான் எல்லாம் வந்துட்டு பத்திரிக்கை கொடுத்தோன்னா பத்திரிக்கை கொடுத்தவங்கலாம் வருவாங்க, வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு மூவி கொடுப்பாங்க. மூவி கொடுத்துட்டு போயிட்டு எல்லாமே கறி விருந்து சாப்பிட்டு தான் எல்லாமே போவாங்க. எல்லாம் கறி விருந்து தான், ஆடு தான். ஆமாம், அது எங்களுடைய கலாச்சாரம். அது
1: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பொன்ராஜ் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேயர்களை, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: மாடுபிடி வீரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல

0: என்னடி
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வானொலி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, அந்த மங்களம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து அருமையா கும்மி பாட்டு ஒண்ணு பாடினாங்க. அந்த கும்மி பாட்டு முருகனை வச்சு பாடியிருந்தாங்க. அழகா கும்மி தட்டிக்கிட்டே அந்த பாடலை பாடினாங்க. நான் அதை பார்த்தும் ரசித்தேன், கேட்டும் ரசித்தேன். நீங்கள் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.

எப்படி நேயர்களே இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல? ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த பாடலை பாடி கொடுத்த மங்களம் கிராம மக்களுக்கு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்க அதர்வும் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு வகையான மாம்பழ வகை தான் மல்கோவா மாம்பழம். இந்த மல்கோவா அப்படின்ற பேரில் இன்னொரு அருமையான படைப்பு இருக்கு. அது என்ன தெரியுமா? சத்தியமாக பழம் இல்லைங்க, இது ஒரு பறவை. நீலமுக மல்கோவா அப்படின்னு சொல்லப்படுது இந்த பறவையோட பேர். எனக்கு இதோட பேரை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு எனக்கு மாம்பழம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் அந்த மாம்பழத்திலிருந்து தொடங்கினேன் இந்த நிகழ்ச்சியோட இந்த பகுதியை. இயற்கையோட படைப்புகளில் சில பறவைகள் அதோட பேரை கேட்ட உடனே நம்மளோட கவனத்தை ஈர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பறவை தான் இந்த பறவை. இந்த நீலமுக மல்கோவா பறவையை சிறிய பச்சை அழகு மல்கோவா அப்படின்னுமே கூப்பிடுவாங்க. இது குயில் குடும்பத்தை சேர்ந்த

ஒரு பறவை தாங்க, ஆனா நம்மளோட மனசுல பொதுவா இருக்கக்கூடிய குயிலோட உருவத்தை மாதிரி இல்லாம தனித்துவமான தோற்றத்தை கொண்டது. குறிப்பா இதோட முகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அழகான நீல நிறத்தோளும் ஆப்பிள் பச்சை நிற அழகும் இதை மற்ற பறவைகள்ல இருந்து ஈஸியா வேறுபடுத்தி காட்டுதுங்க. சுமாரா 39 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த பறவையோட தலை மற்றும் முதுகு பகுதிகள் அடர்ந்த சாம்பல் நிறத்துல இருக்கும். அதில் எண்ணெய் பூசியது மாதிரியான நீளம் அல்லது பச்சை கலந்த பளபளப்பு இருக்குங்க. இதோட நீண்ட வால் படிப்படியாக நீளக்கூடிய இறகுகளை கொண்டது. வால் இறகுகளோட நுனியில் வெள்ளை நிறம் இருக்கும். இதோட வயிற்றுப்பகுதி வெளிர்காவிலிருந்து சாம்பல் நிறம் வரைக்கும் இருக்கலாங்க. ஆனால் இதோட முகமும் அழகும் தான் இதோட முக்கியமான அடையாளங்கள். கண்ணை சுத்தி தெளிவா தெரியக்கூடிய நீல நிற தோல், அதுக்குள்ள வெள்ளை விளிம்புகளோட இருக்கக்கூடிய சிவப்பு நிற கருவிழி, அதோட இணைஞ்ச பச்சை நிற அழகு, இந்த மூணுமே சேர்ந்து நீலமுக மல்கோவாவுக்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தை கொடுக்குதுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மற்ற சில குயில் இனங்களை மாதிரி இந்த பறவை மற்ற பறவைகளோட கூட்டுல முட்டையிடக்கூடிய கூட்டு ஒட்டுன்னு இல்லைங்க, தானாவே கூடு கட்டி குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய பறவை. பொதுவா முள் புதர்களுக்குள்ள கிளைகளை கொண்டு தடிமனான ஒரு சின்ன மேடை மாதிரியான கூட்டை உருவாக்குது. இந்த கூட்டுக்குள்ள பச்சை இலைகளை வரிசையா அமைக்குது. பொதுவா 2 முட்டைகள் இடுது. சில சமயங்கள்ல 3 முட்டைகளும் இருக்கலாமாங்க. மார்ச் மாசத்திலிருந்து ஆகஸ்ட் மாசம் வரையிலான காலப்பகுதியில இதோட இனப்பெருக்கம் நடைபெறதா பதிவுகள் சொல்லுது. இப்போ இதோட உணவை பார்க்கலாம். நீலமுக மல்கோவா பெரும்பாலும் புதர்களுக்குள்ள தேடி உணவு சாப்பிடும். பலவிதமான பூச்சிகள், கம்பளி புழுக்கள் மற்றும் சின்ன முதுகெலும்பு உயிரினங்களை உணவா எடுத்துக்குது. அடர்ந்த புதர்களுக்குள்ள அமைதியா நகர்ந்து இறைய தேடக்கூடிய தன்மையுமே கொண்டதுங்க. உண்மையாவே இந்த பறவையோட அமைதியான வாழ்க்கை முறையே இதுக்கு இன்னொரு சிறப்பா இருக்கு. மல்கோவாக்கள் பொதுவா அதிக சத்தம் எழுப்பாத பறவைகள். ஆனா அதை விரட்டுனா அல்லது அச்சுறுத்தப்பட்டா தாழ்வான கரகரப்பான கிரர் அப்படின்ற ஒலியை எழுப்புங்க. நீலமுக மல்கோவா எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இது முக்கியமாக தீபகற்ப இந்தியா மற்றும் இலங்கையில் தாங்க இருக்கு. வறண்ட இலையுதிர் காடுகள், அரை பசுமை காடுகள், திறந்த புதற்காடுகள் மாதிரியான பல்வேறு வாழ்விடங்களில் வாழுது. தமிழ்நாட்டிலேயும் இதோட பதிவுகள் இருக்கு. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இந்த பறவையோட பதிவு அதிகமாகி இருக்கு. நேர்களே, இயற்கை நமக்கு நல்லா தெரிஞ்ச பறவைகளை தாண்டி கவனிச்சா மட்டுமே கண்ணில் படக்கூடிய பல அற்புதமான உயிரினங்களையும் நமக்காக கொடுத்துருக்குங்க. நீலமுக மல்கோவா அதுக்கு ஒரு அழகான உதாரணம். நீலமுகம், பச்சை அழகு, நீண்ட வால், அமைதியான நடை, இது எல்லாமே சேர்ந்து இயற்கை உருவாக்கின ஒரு அழகான கலைப்படைப்பாக இந்த பறவையை மாற்றுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொழி, அவங்கள பற்றின வரலாற்று பழைய கதைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேப் யார்க் தீபகற்பம், இயற்கை வளமும் ஆறுகளும் பரந்த நிலப்பரப்பும் நிறைந்த இந்த பகுதியில் தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த ஒரு பழங்குடி சமூகமான உஞ்சாடி மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உஞ்சாடி மக்கள் உஞ்ஞாடி அப்படின்னுமே அழைக்கப்படுவாங்க. தங்களுக்குன்னு தனித்த மொழி, பாரம்பரிய நிலம், சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை கொண்டவங்க இவங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு பழங்குடி சமூகத்தோட வரலாற்றை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க, ஒரு நிலம், ஒரு மொழி, ஒரு சமூகத்தோட அடையாளத்தையும் புரிஞ்சுக்கிறது. உஞ்சாடி மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு வடக்கு குயின்ஸ்லாந்துல இருக்கக்கூடிய கேப் யார்க் தீபகற்பத்தோட ஒரு முக்கியமான பகுதியா இருந்தது. அவங்களோட பாரம்பரிய நிலங்கள் சுமார் 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்ததா வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுது. இந்த பகுதி டூசி ஆற்றுக்கு மேல் பகுதியிலிருந்து ஜார்டின் ஆற்றோட தலைநீர் பிடிப்பு பகுதிகள் வரைக்கும் பரவி இருந்தது. ஒரு சமூகத்துல வாழ்க்கை அப்படின்றது அவங்க வசிக்கக்கூடிய வீட்டை மட்டும் சார்ந்தது கிடையாது. அவங்களோட ஆறு, காடு, நிலம், விலங்குகள், இது எல்லாத்தோடையும் அவங்களுடைய வாழ்க்கை இணைஞ்சிருந்தது. அதனாலதான் பழங்குடி சமூகங்களை பத்தி பேசும்போது அவங்களோட பாரம்பரிய நிலம் அப்படின்றது ஒரு சாதாரண புவியியல் பகுதி இல்லை, அது அவங்களோட அடையாளத்தோட ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுது. உஞ்சாடி மக்களோட இன்னொரு முக்கியமான அடையாளம் அவங்களோட மொழி தான். உஞ்சாடி அல்லது உஞ்ஞாடி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மொழி ஆஸ்திரேலியாவோட பழமையான மொழி குடும்பங்களில் ஒன்றா பாமான்யூங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழியாக இருக்கு. இந்த மொழி அதே பகுதியில் வாழ்ந்த அண்டைய சமூகங்களோட மொழிகளோட நெருங்கிய தொடர்புடையதாகவுமே இருந்தது. ஆனால் இன்னைக்கு உஞ்சாடி மொழி அழிந்து போன மொழியாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது தாங்க உலகம் முழுசுமே பழங்குடி மக்களோட மொழிகள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. ஒரு மொழி மறைஞ்சா சில வார்த்தைகள் மட்டும் மறையறதில்ல, அந்த மொழியில் சொல்லப்பட்ட கதைகள், பழமையான அறிவு, இயற்கையை பற்றிய புரிதல், சமூகத்தோட நினைவுகள் அப்படின்னு ஒரு தலைமுறையோட கலாச்சார நினைவுகளே மறைஞ்ச

விலங்கு, தாவரம் அல்லது இயற்கை சின்னத்தோட தொடர்புடைய அடையாளத்தை கொண்டிருக்கலாம். அந்த டோட்டம்கள் வெறும் அடையாளங்கள் மட்டும் இல்ல, அது உறவு முறை, சமூக பொறுப்பு, பாரம்பரியம் எல்லாத்துக்குமே தொடர்புடையதா இருந்தது. உஞ்சாடி சமூகத்துல இந்த குளங்கள் பொதுவா தந்தை வழியா தொடர்ந்ததா ஆய்வுகள் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட வாழ்க்கையில முக்கியமான கட்டமான பருவமடைதலப்போ சில தனிப்பட்ட டோட்மென் அடையாளங்கள் வழங்கப்பட்டதா பதிவுகள் சொல்லுது. இதுல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம், அவங்களோட சமூகத்துல ஒருத்தரோட அடையாளம் அப்படின்றது தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது குடும்பம், குலம், முன்னோர்கள் மற்றும் இயற்கையோடு இணைஞ்ச ஒண்ணு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளைய நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787070178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைபாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் எரிக் தாமஸ் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்ல போகிறேன். ஹிப் ஹாப் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. இவரோட வாழ்க்கை சோகம், போராட்டம், அசாத்தியமான உழைப்பு இதெல்லாம் சார்ந்து இருந்ததுங்க. எரிக் தாமஸ் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் பிறந்து டெட்ராய்ட் நகரில் வந்து வளர்றாரு. சிறு வயதில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இவரோட உயர்நிலை பள்ளி அந்த படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு உயர்நிலை கல்வியை பாதியிலே விடுறாரு. வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறார் எரிக் தாமஸ். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வீடு இல்லாமல் தெருக்கள்லேயும் பூங்காகள்லேயும் கைவிடப்பட்ட கட்டிடங்கள்லேயும் வாழ்கிறார். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை. குப்பை தொட்டிகள்லேயும் மற்றவர்கள் விற்று சென்ற உணவுகளையும் சாப்பிட்டு வாழ்ந்து வரார். ரொம்ப ரொம்ப கடுமையான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுறார். இப்படி இருந்த எரிக் தாமஸ் ஒரு கட்டத்தில் உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறுறாரு அப்படின்னா நினச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு அசாத்தியமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இவரோட வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒருத்தர் மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா எரிக் தாமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து எரிக் தாமஸ் அவரோட வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், உனக்கு பாக்கெட் கால்குலேட்டர் வேணுமா?
2: எனக்குலாம் அது வேணாம்டா.
1: ஏன்டா வேணாம்னு சொல்ற? ரெண்டு வாங்கிக்கோ.
2: இல்லடா, என்கிட்ட இவ்வளவு பாக்கெட் இருக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே எனக்கு தெரியுமே.
3: சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி எரிக் தாமஸ், டாக்டர் எரிக் தாமஸ், அதாவது உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். வாழ்க்கையில் பல சோதனைகள், அதாவது தங்கிறதுக்கு வீடு இல்லாமல் ரோட்டோரங்கள்லேயும் எங்கே ஒரு இடம் கிடைக்குதோ, பழைய கட்டிடங்கள்லேயும் பழைய

பூங்காக்கள்லையும் தெருக்கள்லையும் தங்கி வாழ்ந்து வரார். அப்படி இருந்த ஒரு நபர் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறுறாரு, அதுவும் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்த ஒரு சூழ்நிலை, அதாவது வீடு இல்லாமல் அந்த மாதிரி தெருக்கள்லையும் அதற்கப்புறம் பூங்காக்கள்லையும் தங்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு திருப்பு முனை அவரோட வாழ்க்கையில் ஏற்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்த அந்த தேவாலய போதகர்கள் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க, சில கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க. அதாவது நீ இப்படியே இருக்க போகிறியா, இல்லை ஏதாச்சும் ஆழமாக சிந்திச்சு உன்னோட வாழ்க்கையை மாற்றிக்க போறியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. இப்போது அந்த ஒரு சமயம் இவரோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. திருக்கல்ல வாழ்ந்த அந்த ஒரு நிலையிலிருந்து மீண்டு எரிக் தாமஸ் முதல்ல அவருடைய படிப்பை தொடர்றாரு. ஓக்அவுட் பல்கலைக்கழகத்தில் சேர்றாரு. ஆரம்ப காலத்தில் கல்வி அவருக்கு ரொம்ப கடினமாக இருந்திருக்கு, ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு அவர் விலகி போயிட்டார். ஸோ திரும்ப வந்து படிக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. பலரோட உதவியோட படித்து முடிக்கிறதுக்கு அவருக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. உயர்கல்வி PhD விடாமுயற்சியை கைவிடாத எரிக் தாமஸ் மிக்சிகன் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் அவரோட மாஸ்டர் பட்டத்தையும் தொடர்ந்து டாக்டர் பட்டத்தையும் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணுறார். நினச்சி பாருங்கள், அதை படிக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒருத்தர் டாக்டர் பட்டம் வாங்குறார் அப்படின்னா அதுவே எவ்வளோ பெரிய சாதனை. இன்றைக்கி உலகம் முழுக்க தெரிகிறார் அப்படின்னா அது அதை விட பெரிய சாதனை. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு

0: பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி எரிக் தாமஸ் உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்து சில தேவாலயத்தைச் சேர்ந்த போதகர்கள் மீட் பண்ணுறாங்க. நீ இப்படியே உன்னோட வாழ்க்கையை வந்து கொண்டு போக போறியா, இல்லை உன்னோட எதிர்காலத்தை மாற்றணும்னு நினைக்கிறியா? ஸோ இந்த ஒரு கேள்வி அவரோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. அவரோட அந்த தற்போதைய நிலையை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் திரும்ப படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு ஆரம்ப காலத்தில் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா படிப்பை விட்டுட்டு திரும்ப வந்து அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுறது, இருந்தாலும் விடாமுயற்சியோட பிஹெச்டி முடிக்கிறார் அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு. அது மட்டுமே இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள், இது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறார். டெட்ராய்ட் நகரில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் வழிகாட்டத்தில் இல்லாத இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக மாறுறாருங்க ஹிப்ஹாப் ப்ரீச்சர் அப்படின்னு அழைக்கப்படுற எரிக் தாமஸ். அதாவது எனக்கு எப்படிலாம் கஷ்டங்கள் இருந்தது, அதை எப்படிலாம் கடந்து வந்தேன், எப்படிலாம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு எரிக் தாமஸ் பிற்காலத்தில். தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் இவர் நடந்த விஷயங்களை வந்து நிறைய இடங்களில் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறுறார். இவரோட அந்த வார்த்தைகளும் யூடியூப்பில் பதிவேற்றப்பட்ட அந்த மோட்டிவேஷ்னல் பேச்சுகளும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை போயிட்டு சேருதுங்க. ஸோ ஒரு கட்டத்தில் உலக புகழ் பெறுறாரு எரிக் தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப்ஹாப் ப்ரீச்சர். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: உலக புகழ் பெற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எரிக் தாமஸ். நிறைய பேருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவரை தெரிஞ்சிருக்கலாம். ஹிப்ஹாப் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவரை சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அவரோட இளமை காலத்தில், டீனேஜ் வயதில் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறார். டெட்ராய்ட் நகரில் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வீடு இல்லாமலும் தெருக்கள்லேயும் பழைய கட்டிடங்கள்லேயும் தங்கியிருக்கிறாருங்க. ஸோ இது ரியலாக நடந்த ஒரு விஷயம். நினச்சி பாருங்கள், டீனேஜ் வயது, அம்மா அப்பா அரவணைப்பில் வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது அப்படியே காலேஜ் போயிட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. அதாவது ஒரு நேரம் உணவு கிடைக்கிறது கூட அவருக்கு கஷ்டம், யாராவது கொடுத்தா தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை, சாப்பாடு இல்லாமலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. பட்டினியால் வாடின நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. டெட்ராய்ட் நகரில் இருக்கக்கூடிய மெக்னோனால்ட் அப்படின்ற அந்த கடைக்கு வெளியே இருந்த பெரிய அட்டை பெட்டிகளை அவரோட வீடாக பயன்படுத்தியிருக்கிறாரு. இரவில் அந்த பெட்டிக்குள்ளார படுத்துட்டு தான் தூங்குவார். விடியும் போது யார்கிட்டையாவது கேட்டு ஒரு கப் காஃபியும் உணவையும் வாங்கி சாப்பிடுவார். ஸோ அப்படி இருந்தது அவருடைய காலகட்டம். அதே மாதிரி எரிக் தாமஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறந்தது. அப்போ அவர்கிட்ட பணமே இல்லை. பல நாட்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு உணவளிக்க கூட பணம் இல்லாமல் இருந்தார். தனது மனைவியோடு இணைஞ்சு வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இருந்த ஒரு காலங்களும் வந்திருக்கு. ஆனால் அவருடைய மனைவி அவருக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஃப்யூச்சரில் இப்படி இருந்த எரிக் தாமஸ் இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறினார். எரிக் தாமஸோட இந்த உலக புகழ்பெற்ற பேச்சு ஒரு மாணவரோட நடந்த விவாதத்து மூலியமாக வந்திருக்குங்க. ஒரு முறை ஒரு மாணவர் அவரிடம் வந்து, சார் எனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றது ஆசை, ஆனால் என்னால் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, என்னால் கடுமையாக உழைக்க முடியல அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை புரிய வச்சிருக்கிறாரு எரிக். அது என்ன விஷயம் அப்படின்றத, என்ன பண்ணார் எரிக் தாமஸ் அந்த மாணவர்கிட்ட அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற பேச்சாளர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் எரிக் தாமஸ் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். வென் யூ வாண்ட் டு சக்சீட் ஆஸ் பேட் ஆஸ் யூ வாண்ட் டு பி ப்ரீத் அப்படின்ற இந்த ஒரு புகழ்பெற்ற வாசகத்தை ஒரு மாணவருக்கு சொல்லி காமிக்கிறார் எரிக் தாமஸ். எரிக் தாமஸ் கிட்ட ஒரு மாணவர் வந்து, நான் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஆனால் என்னால் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, என்னால் கடுமையாக உழைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவரை தண்ணீருக்குள்ளார போட்டு அமுக்கியிருக்கிறாரு எரிக் தாமஸ். அந்த மாணவர் மூச்சு முட்டி திணறி மேலே வந்து பெருமிச்சு விட்ட போது எரிக் தாமஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு எப்போ தண்ணீருக்குள்ளார இருக்கும்போது மூச்சு விட தோன்றதை விட வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து ஒரு வெறி வருதோ அன்னைக்கு தான் நீ வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை சொல்கிறார். அதான் வென் யூ வாண்ட் டு சக்சீட் ஆஸ் பேட் ஆஸ் யூ வாண்ட் டு பி ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது இன்றைக்கி உலகெங்கிலும் கோடிக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி எரிக் தாமஸ் நிறைய வீரர்களுக்கு, அதாவது முன்னணி நிறுவனங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஆனால் ஆரம்பத்தில் படிக்கிறது கூட, அதாவது பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கல்லூரி படிப்பை முடிக்க அவருக்கு தகுந்த ஒரு நாலேஜ் வந்து இல்லை. பல இரவுகள் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் போராடி தான் அந்த டாக்டர் பட்டம் PhD வந்து முடிக்கிறாரு. இன்றைக்கி உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக, அதாவது தான் மோட்டிவேட் ஆகி வெற்றி பெற்றது மட்டுமே இல்லாமல், இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இவர் இருந்த நிலமையில் இருக்கலாம், நிறைய மாணவர்கள் இவர் இருந்த நிலமையில் இருக்கலாம். ஸோ அவங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்க்கையில் இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மோட்டிவேஷ்னலாக எல்லாருக்கும் வந்து பகிர்றாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவருடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட, ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேயர்களே, டாடா நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.